எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 11ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 11ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:57.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6 மணி. குறளும் விளக்கமும். அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் விருந்தோம்பல் அதிகாரத்தில் குறள் எண் 90. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திருந்து நோக்க குழையும் விருந்து. மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. இந்த குறளுக்கான டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் உரை. அனிச்சப்பூ முகர்ந்தவுடன் வாடிவிடும். அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர்

வாடி நிற்பர். அனிச்சப்பூ முகந்தவுடன் வாடிவிடும். அதுபோல முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள்.

இனி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் மு சுரேஷ் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 7:00 மதுர கீதம், 7:30 நினைத்தாலே இனிக்கும். காலை 8:00 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே திரைப்பட பாடல்கள். இன்று காலை 9:00 அரங்க இசையில் ஆர் அதுல்குமார் அவர்கள் வாசித்திருக்கும் புல்லாங்குழல் இசை, திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். 10:02 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11:00 கேட்டாலே இனிக்கும் திரைப்பட பாடல்கள், 12:10 சங்கீத சாரல், பிரபஞ்சம் வி கிருஷ்ண பிரசாத் அவர்களின் ஹார்மோனிய இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 சேர்ந்திசை மற்றும் மெல்லிசை, 10:00 என்னுயிர் தோழி எழுத்தாளர் ஆசிரியர் மாரக்க அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், உடன் உரையாடுபவர் எஸ் ரம்யா. 1:55 பாடல் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி கிளஸ்டர் திட்டம் பற்றிய தகவல்களோடு திரைப்பட பாடல்கள். 2:30 ஊர்புறத்திலே சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கமளிக்கிறார் கோயமுத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வர் ராஜ்குமார் அவர்கள். எமது மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகானம், 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் குமிழ் தேக்கு, மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தகவல்கள்.

இன்று இரவு 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 10 மணிக்கு அரங்கிசை, ஏ கன்னியாகுமரி அவர்களின் வயலின் இசை, தண்டமுடி சுமதி ராம் மோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம், சுகன்யா ராம் கோபால் அவர்கள் கட்டம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
2: தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் 1931 ஆண்டு பிறந்து நாள்தோறும் நாளேடு போடும் பையனாகவும்

இருந்து இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக உயர்ந்த ஆவுல் பக்கீர் ஜெய்னுலாபுதீன் அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள். அறிஞர் அப்துல் கலாம் அவர்கள் மேனாள் குடியரசுத் தலைவர் என்பதோடு சிறந்த அறிவியல் அறிஞர். பதவி காலத்தில் தாம் பெற்ற பரிசு பொருள்களை கூட அரசிடம் ஒப்படைத்த நற்பண்பாளர் என்ற அளவில் நம்மால் நினைவு கூறத்தக்கவர். சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் MIT வானூர்தி பொறியியல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்ற கலாம் அவர்களின் SLV-3 என்ற இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் செலுத்தும் திட்டத்தில் முக்கிய பணியாற்றியவர். இந்தியா செயற்கைக்கோள் செலுத்தி விண்வெளி ஆய்வுகள் நடத்தும் நாடுகளில் ஒன்றாக உலக அரங்கில் இடம்பெற அடிப்படை அமைத்ததில் அவரின் பணி குறிப்பிடத்தக்கது. வல்லரசு கனவை நோக்கிய இந்திய திட்டத்தில் இது முன்னோடி செயல். சிறந்த அறிவியல் நுட்பத்தை கற்ற அறிவியல் அறிஞர் பலர் தம்முடைய சாதனை மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மேலை நாடுகளில் பணியாற்ற சென்றுவிடும் வழக்கம் நடைமுறையில் உள்ள இந்த காலகட்டத்தில் தனது படிப்பு, வாழ்க்கை, திறமை, வழிகாட்டல் அனைத்தையும் தம் நாட்டுக்காக அளித்த அவருடைய கொடை இன்றைய நாளில் நினைவு கூறத்தக்கது. 1999 வெளியான அக்கினி சிறகுகள் நூல் 10 லட்சம் படிகளுக்கு மேல் விற்பனையாகி இளைஞர்களை கவர்ந்தது. தன்னம்பிக்கை தரும் நூல்களில் ஒன்றாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பாகமாக அமைந்த திருப்புமுனை

நற்பலன் பெற்றது. இந்த செய்தி மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் குறிப்பிடும் திருப்பு முனைகளில் 4ம் திருப்பு முனையாகும். பிறரால் முடியாமல் தம்மால் மட்டும்

0: கலாம். கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மு சுதர்சன் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸில் இப்போது நேரம் 6:15:30. பக்தி மாலை நிகழ்ச்சியில் முதலில் திருத்தணி என் சுவாமிநாதன் பாடியிருப்பது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 6:26. தொடர்ந்து ராஜ் சீதாராமன் பாடியிருக்கும் பாடல்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸில் இப்போது நேரம் 6:35.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரும் நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 31°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C முதல் 23°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 km மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ளவும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணிக்க வேண்டும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசெஃப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். பருத்தியில் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்தவுடனே 5% விதைகளை பாலித்தீன் பைகளில் போட்டு நாற்றுகளை தயார் செய்த பின்னர் பாடுவாசி நட உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 km மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில்

0: மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ளவும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணிக்க வேண்டும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசெஃப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். பருத்தியில் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்தவுடனே 5% விதைகளை பாலித்தீன் பைகளில் போட்டு நாற்றுகளை தயார் செய்த பின்னர் பாடுவாசி நட உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரங்களை இடவும். ட்ரைகோடெர்மா விருடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்ப்பகுதியில் இட வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். நாற்று அழுகல் நோய் மேலாண்மை செய்ய 2.5 கிலோ ட்ரைகோடெர்மா விருடியை 300 கிலோ எருவுடன் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களில் சுற்றிலும் சாக்கு பைகளை தொங்கவிட வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
2: இனி கோயம்புத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்துள்ள கால்நடை வளர்ப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. இந்த மாதத்திற்கான ஆடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்பு 30/7/2026 அன்று 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 0422-266-9965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 மணி வரை. இனி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சின்ன வெங்காயத்திற்கான விதைப்புக்கு முந்தைய விலை முன்னறிவிப்பு. சின்ன வெங்காய உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. மேலும் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் மொத்த வெங்காய உற்பத்தியில் சின்ன வெங்காயம் மட்டும் கிட்டத்தட்ட 80% பங்கை கொண்டுள்ளது. 2024-25 ஆண்டில் 0.44 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சின்ன வெங்காயம் ஹெக்டேருக்கு சராசரியாக 12 டன் என்ற உற்பத்தி திறனுடன் 5.28 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் திண்டுக்கல், திருப்பூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், தேனி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்கள் இதன் முக்கிய உற்பத்தி பகுதிகளாகும். உள்நாட்டு தேவை பெரும்பாலும் இப்பிராந்திய உற்பத்தியின் மூலமும் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வரும் வரத்துகள் மூலமும் ஈடு செய்யப்படும். அதேவேளையில் தமிழ்நாடு ஒரு முக்கிய ஏற்றுமதி மையமாகவும் செயல்பட்டு இலங்கை, வங்காளதேசம், மலேசியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் சந்தைகளுக்கு அதிகளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வர்த்தக வட்டாரங்களின்படி நடப்பு பருவத்தில் சின்ன வெங்காயத்திற்கு சர்வதேச அளவில் நல்ல தேவை இருப்பதால் மொத்த வெங்காய உற்பத்தியில் தோராயமாக 5-10% வரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது பெரம்பலூர், தாராபுரம், பல்லடம், உடுமலைப்பேட்டை மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளிலிருந்து அறுவடை செய்யப்படும் புதிய சின்ன வெங்காய வரத்து திருச்சி மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள முக்கிய சந்தைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் கடந்த 15 ஆண்டுகளாக திண்டுக்கல் சந்தையில் நிலவிய சின்ன வெங்காயத்தின் விலைகளை ஆய்வு செய்தது. அதன் அடிப்படையில் தரமான சின்ன வெங்காயத்தின் சராசரி பண்ணை விலை அறுவடையின் போது கிலோவிற்கு 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் இதுவரை கூறிய சந்தை ஆலோசனை அடிப்படையில் முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். மேலும் சந்தை விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003.
0: தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், காய்கறி பயிர்கள் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 6411 0

0: 3003. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: இன்று பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் கோயம்புத்தூர் பொது நல மருத்துவர் டாக்டர் செல்வ ராஜ்குமார் அவர்கள். இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் குமிழ் தேக்கு மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் தகவல்கள்.

இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார் அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இன்று பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி எழுத்தாளர் ஆசிரியர் மாரக்கா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தேர்வுகள்

0: தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலி பதிவில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார்.
1: நண்பர்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக பாரத அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. யாரெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடினார்களோ அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களை அமைத்து விட்டோம். நாடாளுமன்றத்திலேயும் கூட கடுமையான ஷரத்துகள் கொண்ட சட்டங்களோடு புதிய சட்டங்களை ஏற்படுத்தும் திசையில் பயணித்து வருகிறோம். ஆனால் நாம் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறை ஒளிவு மறைவற்றதாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறையிலே அதிக அளவிலே தொழில்நுட்ப பயன்பாடு இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் மனதிலே கொண்டு உலக புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் திருவாளர் நந்தன் நீலகேணியின் தலைமையின் கீழ் ஒரு உயர்மட்ட பணிக்குழுவை ஏற்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். இந்த தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்யும். மிக விரைவாகவே வரவிருக்கின்ற தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் பணியானது இதன் அறிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படும்.
0: இக்குழுவில் முன்னாள் புலனாய்வு பிரிவு இயக்குநர் திரு தபன் தேகா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத், சென்னை இந்திய தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திரு வி காமகோட்டி, முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கார்வால், தளவாடத்துறை நிபுணர் திரு அம்ரித்லால் மீனா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டம் 2024 உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யும் இந்த மசோதாவை மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையிலும் தேர்வுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இனி நடைபெறவுள்ள தேர்வுகளில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம் சார்ந்த அம்சங்களில் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்வுகள் தொடர்பான நடைமுறைகளில் எவ்வித சமரசமும் இல்லாமல் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி பட்டாசாலை விபத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முறையான அனுமதியின்றி செயல்படும் பட்டாசாலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தங்களது குறைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளரிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து துறைகளின் செயல்பாடுகளை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது வழக்கமான நடைமுறை என்று திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநில அரசுடன் நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதையும் கடந்த 2018 ஆண்டில் இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அம்மாநில அரசு இதுவரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் உரிமை குறித்து கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த

0: ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து நேற்று ஒரே நாளில் அப்பகுதிகளில் வசித்து வரும் 55,000-க்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான வான்வழி தாக்குதலில் உக்ரைன் அனுப்பிய 133 ட்ரோன்கள் வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நேற்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் நிலவும் வறட்சி குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கலாம்கோ சலாம் என்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தை பிஜேபி இன்று தொடங்குகிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் உள்ள நகராட்சி பொது கழிப்பிடத்தை முறையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100-க்கும் அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35-க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபெண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:55, 15:00.

பண்டைய தமிழகத்தில் மரங்களை பல வகைகளாக பிரித்து மரங்கள் நிறைந்த இடத்தை பல்வேறு ஊர் பெயரிட்டு அழைத்தனர். கோயில்களுக்கு மரங்கள் நிறைந்த தோப்புகளை தானமாக அளித்தனர். மரங்களை வெட்டக்கூடாதென ஆணைகள் பிறப்பித்தனர். கோயில்களிலும் தோப்புகளிலும் என்னென்ன மரங்கள் வளர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பாண்டியர் பணம், பூ, அத்திப்பூ, வேப்பம்பூ ஆகிய பூக்களை தங்கள் அடையாளமாய் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினர்.

கூறினர். மேலும் ஒவ்வொரு மன்னரும் ஒரு குறிப்பிட்ட மரத்தை காவல் மரம் என்று கருதி வளர்த்து காப்பாற்றி வந்தனர். அரசனுக்குரிய அனைத்து மரியாதையும் அம்மரத்திற்கும் இருந்தது. சுக்கரநீதி என்ற பழங்கால சட்ட நூல் அரசனுக்கு உரிய கடமைகளையும் அவன் என்னென்ன மரங்களை எங்கெங்கு நட்டு வளர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. அத்தி, அரசு, ஆல், புளி, மா, சந்தனம், எலுமிச்சை, வெண்கடம்பு, அசோகம், மகிழம், கடவிளம், சிந்தில், விழா, இராசாதனம், புன்னை, பூவரசு, செண்பகம், கடம்பு, கோக்காமிரம், சரணம், மாதுளை, கரு, பிகடம், நாரத்தை, சிஞ்சபம், சிம்பு, இலந்தை, வேம்பு, பாலை, பேரீந்து, புண்பு, பேயத்தி, நெல்லி, தாமலம், சிம்பலம், மலையத்தி, வெள்ளிக்கொடி, கமுகு, கொம்மப்பட்டி, தெங்கு, வாழை முதலிய நல்ல பழங்களையும் நறுமணம் கவழும் மலர்களையும் உடைய மரங்களையும் கிராமங்களின் அருகில் வளர்க்க வேண்டும் என்று சுக்கரநீதி நூல் கூறுகின்றது. மலையத்தி, தேக்கு, கொங்கு, பெருவாகை, வவ்வுவம், தமாலம், ஆக்கா, வெட்டப்பாலை, வெள்வேல், மருது, புரசு, ஏழிலைப்பாலை, வன்னி, நந்தி, காஞ்சிரை, கருவேல, தேவதாறு, நரிமுறுக்கு, பொரங்களா, இங்குரி, புர்ச்சு, குமிழ், பங்கம்பாலை, திந்துகம், பீச்சகாரகம், கிடு, சே, சம்பாகம், இலுப்பை போன்ற மரங்களை வளர்க்க சுக்கரநீதி நூல் கூறுகின்றது. மரம் மனிதனின் வாழ்வோடு இணைந்து இருந்ததை முன்னர் கூறிய அனைத்தும் எடுத்துணர்த்துகின்றன.

0: நான் டாக்டர் எஸ் பாலசுப்ரமணியம், கண் மருத்துவர். நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் கண்ணை பாதுகாத்து கொள்ள கண் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். இந்த நீரிழிவு விழித்திரையை பாதிக்கிறது. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்வை நன்றாக தெரிந்தால் கூட இரத்த கசிவு ஏற்படுவதால் திடீரென்று பார்வை மங்கிவிடலாம். பரிசோதனை செய்து இன்டைரக்ட் ஆப்தல்மாஸ்கோபி என்று சொல்லுவோம், பின் ஃபண்டஸ் ஃப்ளோரசின் ஆஞ்சியோகிராஃபி என்ற டெஸ்ட்டு, ஆர் ஃபண்டஸ் ஃபோட்டோ, இதன் மூலம் கண்ணில் விழித்திரையில் இருக்கிற வியாதிகளை கண்டுபிடிக்கலாம். அவ்வாறு இருந்தால் அவைகளை லேசர் மூலம் சரி செய்ய முடியும், மேற்கொண்டு பார்வை இழப்பை தடுக்க முடியும். அவர்களுக்கு ஐ ப்ரெஷர் அதிகமாக இருப்பதனால் தலைவலி ஏற்படலாம், பார்வை இழப்பும் ஏற்படலாம். அதையும் நாம் சோதனைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். டோனோமீட்டர் என்று சொல்லுவோம், ஏர் டோனோமீட்டர், ஏர் பஃப் என்று சொல்லுவோம். நமக்கு கண்ணின் அழுத்தம் சரியாக இருக்கிறதா, 20 கம்மியாக இருக்கிறதா என்று தெரியும். 20 மேலே இருந்தால் கண் அழுத்த நோய் இருக்குது என்று நாம் கருதுவோம். ஆனால் சர்க்கரை இருக்கிறவர்கள் எப்பொழுதும் கண் பார்வையை ஆண்டுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செய்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம்.
1: காலை 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:00. இப்போது கேட்கலாம் மதுர கீதம்.

பாடல் ஆசை படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. தேவாவின் இசையில் பாடல் வரிகள் வாலி. நேரம் 7:12:45 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில். இது மதுரை கீதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் சங்கமம் படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் ஹரிஹரன் குரல்களில், ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் பாடல் வரிகள் வைரமுத்து.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக இராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள்.

0: நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உறுப்பினர்கள் அவையின் விதிகள், நடைமுறைகள், மரபுகள் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உறுப்பினர்களுக்கான பயிலரங்கு அவை நடவடிக்கைகளில் திறம்பட பங்கேற்க உதவிடும் என்று திரு ஹரிவன்ஸ் கூறினார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் தேர்வு நடைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க முடியாது என்று உறுதிபட கூறியுள்ளார். தேர்வுகள் தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை எந்தவொரு நபரும் அத்தகைய குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு அச்சப்படும் வகையில் அமையும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. உச்சநீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 அதிகரிப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. இந்த நடவடிக்கை பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சிறுபான்மையின சமுதாய மக்களை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். திருமதி லதா குப்தா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான ஆணையத்தில் ஷியாம்பாலா, மால்தி வர்மா, லதா சோதி, சந்திரிகா சர்மா ஜா, ரேணு பல்லா ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு நிர்மல் ஜெயின் தலைமையிலான தில்லி சிறுபான்மையினர் ஆணையத்தின் திரு குல்தீப் சிங், திரு முகமது ஹாரூன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் கால்நடை மருத்துவ அதிகாரிகளின் பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரிப்பதற்காக குழு ஒன்றை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. கர்நாடக மாநில பணியாளர் தேர்வுக்குழு உறுப்பினர் திருமதி சகுந்தலா துந்தி கவுடார் தலைமையிலான இந்த குழு தனது அறிக்கையை ஒருவார காலத்திற்குள் அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே இதுகுறித்து விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இம்மாதம் 17 வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அம்மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடரின்போது இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப பிஜேபி முடிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்வதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் திரு மைக் வால்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் ஈரான் நாடுகளுக்கிடையே அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதான பதில் தாக்குதல் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடியில் சிக்கி எண்ணெய்க் கப்பல் ஒன்று வெடித்து சிதறியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.

0: வருகின்றன. ஈரான் அதிகாரிகள் அனுமதி அளித்த பாதையிலிருந்து இந்த கப்பல் விலகிச் சென்ற நிலையில் இந்த கண்ணிவெடியில் சிக்கியதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவில் இன்று முதல் பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் மயூர்பஞ்ச் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கும் அம்மாநில அரசு விடுமுறை அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சத்தீஸ்கட் மற்றும் ஒடிசாவில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், உத்தரப்பிரதேசம், கொங்கன், கோவா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இன்று பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜடாமுனி சிங்கும் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவாரும் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இதனிடையே பழுதூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபெண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 99 கிலோ ஹெர்ட்ஸில் இப்போது நேரம் 7:25:30 சேவை செய்திகள். கோயம்புத்தூர் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, சின்ன தடாகம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இனி கூறப்போகும் இடங்களுக்கு மின் விநியோகம் தடைப்படும் என செயற்பொறியாளர் அவர்கள் தெரிவிக்கின்றார். மின் விநியோகம் தடைப்படும் இடங்கள் ஆணைக்கட்டி, நஞ்சுண்டாபுரம், பனிமடை ஒரு பகுதி, பெரிய தடாகம், சின்ன தடாகம், பாப்பநாயக்கன் பாளையம். கோயம்புத்தூர் காவல்துறையிடமிருந்து

வந்துள்ள பத்திரிகை செய்தி, நிழல் பாதுகாப்பான சமூகத்திற்காக ஒன்றிணைவோம் QR குறியீடு அடிப்படையிலான நவீன பொது பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். தமிழகத்தின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாவட்டங்களில் ஒன்றான கோவை மாவட்டத்தில் சுமார் 40.11 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் 2272க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் வசித்து வரும் நிலையில் சட்டம் ஒழுங்கு மற்றும் பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் புதிய அணுகுமுறைகள் அவசியமாகி உள்ளது. இந்த தேவையை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள நிழல் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களது கைபேசியின் மூலம் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து காவல்துறையுடன் உடனடியாக தொடர்பு கொண்டு உதவி கோருவதோடு தங்களது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் முக்கிய தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும். இத்திட்டம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாஸ்டர் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மூலம் 24 மணி நேரமும் அங்கு பணியாற்றும் பயிற்சி பெற்ற காவல்துறை அலுவலர்கள் மூலம் கண்காணிக்கப்படும். பெறப்படும் தகவல்களை உடனுக்குடன் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்கள் மற்றும் அவசர சேவை பிரிவுகளுடன் ஒருங்கிணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். இத்திட்டம் காவல்துறையின் அணுகலை மேலும் எளிமையாக்கி அவசர கால பதில் நடவடிக்கைகளின் வேகத்தை அதிகரிப்பதுடன் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் பிற பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பான சமூக சூழலை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.

0: நான் டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். தினசரி தோல் பராமரிப்புன்றது பெரிய விஷயம் இல்லைங்க. ரெண்டு வேலை குளிக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். ரொம்ப சோப் போட்டு கழுவிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கிளின்சர் யூஸ் பண்ணுறது, அதை பண்ணும் இதை பண்ணுன்னு சாதாரணமாக வந்து ரொம்ப ஹாட்டான வாட்டர்லையும் குடிக்கூடாது, ஏன்னா வந்து தோல் ட்ரை ஆகும், இரிட்டேஷன் ஆகும். ஸோ மிதமான வாட்டர், லூக் ஃபார்ம் வாட்டர்னுவோம். ஸோ மிதமான வாட்டரில் குளிக்கிறது, இந்த ஸ்வெட்டிங் இல்லாமல் இருக்கிறது, ரெண்டு வேலை குளிக்கணும். ஏன்னா ஸ்வெட்டிங் அதிகமாகச்சுன்னா தேமல் வரும், ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ டெய்லி ஹைஜின், ட்ரெஸ்ஸை வந்து நல்லா துவச்சி நல்லா வெயிலில் காய போட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து போடணும். ஸ்வெட்டிங் அதிகமாகச்சுன்னா ரெண்டு வேலை குளிக்கணும். ட்ரை ஸ்கின்னா மாய்ஸ்சரைசர் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஆயிலி ஸ்கின்னுன்னா அதுக்கு உண்டான ஃபேஸ் வாஷ் இருக்குது, சோப்ஸ் இருக்குது, ஆயில் ஃபேஸ் கம்மி பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான சோப்ஸ் யூஸ் பண்ணலாம். தேவைப்பட்டால் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாம். நம்ம ஊரில் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் ஆஃப் அஃபோர்டபிலிட்டி ஃபேக்டர். ஏன்னா சன்ஸ்கிரீன்றது 3 மணி நேரத்துக்கு உதவ போடணுன்றாங்க, நம்மளால் அதனால் போட முடியறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு அந்த 10 to 4 வெயில் வந்து பீக் ஹவர்ஸில் இருக்கும், அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள் அதிகமாக இருக்கும், அந்த டைமில் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணலாம். பட் ரொம்பவும் அவாய்ட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா விட்டமின் டி நம்ம உடம்புக்கு தேவை, அதுதான் நம்மளுக்கு போனுக்கு தேவை. விட்டமின் டிஃபிஷியன்சினால் நிறைய நோய் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிதமான வெயிலில் கொஞ்சம் வெயிலில் படுறது நல்லது, இருட்டிலே இருந்துட்டு கூடாது, கொஞ்சம் வெயிலில் போயிட்டு வரணும், விளையாடணும், ஃபிசிக்கல் ஆக்டிவ் இம்ப்ரூவ் பண்ணணும், இதெல்லாம் வந்து முக்கியம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:30. இப்போது கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும்.

கேட்ட பாடல் குமுதம் படத்திலிருந்து டாக்டர் சிற்காழி கோவிந்தராஜன் பி சுசீலா பாடியது. ஏ மருதகாசியின் பாடல் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். நேரம் 7:39. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நினைத்தாலே இனிக்கும்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
1: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மலரம் படத்திலிருந்து ஏ எம் ராஜா பி சுசீலா பாடினார்கள். நேரம் 7:47. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: வளம் போடுது தன்னாலே தோலை புள்ளே குயில் குஞ்சே சும்மா சும்மா கூவுது.
1: பிடித்தவன் பாக்யசாலி படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடலது. எஸ் வி வெங்கட்ராமன், எஸ் ராஜேஸ்வரராவ் இசையில், பாடலாசிரியர் டி கே சுந்தரவாதியார்.

மஞ்சள் மகிமை படத்திலிருந்து கண்டசாலா பி சுசீலா பாடினார்கள். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல். பெற்ற மகனை விற்ற அன்னை படத்திலிருந்து ஏ எம் ராஜா பி சுசீலா.

நிறைவு பெறுகிறது நினைத்தாலே இனிக்கும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 99 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 8 மணி. இந்த நேரம் இனிய நேரம்.

தாயம் ஒன்று படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடினார்கள். நேரம் 8:10. இந்த நேரம் இனிய நேரம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில்.

எங்கேயோ கேட்ட குரல் படத்திலிருந்து ஜென்சி பாடிய பாடலது. நேரம் 8:40. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: ஒரு கைதியின் டைரி படத்திலிருந்து கே ஜே எஸ் தாஸ் வாணி ஜெயராம் குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம்.
1: தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்

ஒரு தாயின் சபதம் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடினார்கள். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் முதல் வசந்தம் படத்திலிருந்து உமாரமணன்.

0: நிறைவு பெறுகிறது மனம் விரும்புதே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷவாணி நேரம் 9 மணி. அரண் இசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். திருச்சேரை பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சே. நிகழ்ச்சிக்கு முதலில் வந்தி சுவே தாதியல்லி கணநாதனா, புரந்தரதாசர் தேவர் நாமா, நாட்டை ராகம் கண்டச்சாப்புதாளம்.

அரங்கிசையில் அடுத்து எவராகு ஜூஜி நதி, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

நேரம் 9:28. ஆகாஷவாணி அரங்கிசையில் இன்று ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருச்சேரி பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சே. நிகழ்ச்சியில் அடுத்து நடச்சி நடச்சி எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ராகம் கரஹரப்பிரியா ஆதித்தாள்.

0: அரகேசில் இதுவரை ஆர் அதுல்குமார் அவர்களின் புல்லாங்குழலி இசை கேட்டும், திருச்சேரே பி கார்த்திக் அவர்கள் வயலின், ஆர் எஸ் ஆர் ஸ்ரீகாந்த் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா, வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கரநாராயணன் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா நடைபெறுவதையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே தருவைகுளம் பகுதியில் கடலில் மூழ்கிய இரண்டு சிறுவர்களின் உடலை தீயணைப்பு படையினர் மீட்டுள்ளனர். சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்து சம்பவம் தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் சாலையின் குறுக்கே வேரோடு சாய்ந்ததால் 50 மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இளைஞர்கள் பயனடையும் வகையில் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டு மையத்துடன் இணைந்து ஆகஸ்ட் 1 வேலைவாய்ப்பு முகாம் நடத்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக இராணுவ நடவடிக்கைகள் 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: இனிமையான மகிழ்ச்சியான காலை வணக்கம் நேர்களே. FM Rainbow 103 கோவையில் இது

ஓவோமா ஊர்குளம். நான் உங்க கூட அஜய், தமிழரசு லக்ஷ்மணன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போய் சுத்தி காமிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த ஊருக்கு போறோம் கண்டிப்பா போஸ்ட் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. புஞ்சை புளியம்பட்டி தான் நாம இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

கோயம்புத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிராவல் பண்ண இங்க வர்றதுக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வந்தோம் அப்படின்னா புளியம்பட்டி டச் பண்ணி தான் சத்தியமங்கலம், பன்னாரி, பவானி சாகர் இங்கெல்லாம் போக முடியும். மைசூர் போறவங்களாகட்டும் நம்ம வந்து புளியம்பட்டி டச் பண்ணி தான் நம்ம போக முடியுமா. புளியம்பட்டியில இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா பவானி சாகர் போகலாங்கிறாங்க. அதே 20-25 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா பன்னாரியும் போகலாமாமா. நான் புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல தான் இப்ப இருக்கேன். வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாமா. இப்போ வந்து புளியம்பட்டி வந்தாச்சு. இங்கே நிறைய கடைகள் இருக்குப்பா. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட இருக்குது, லைப்ரரி இருக்குது, ஒரு ஹாஸ்டல் கூட இருக்குது. அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே அதை ஒட்டி ஒரு மசூதி கூட இருக்குங்க, ஒரு சர்ச்சு கூட அந்த சைடு இருக்குது. சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா 2-3 பேங்க் கூட இருக்குது. கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா 2 சினிமா தேட்டர் கூட இருக்குது. நான் நினச்சேன் கிராமம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா கிராமம் மாதிரியெல்லாம் கிடையாது, சரவணம்பட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். சரவணம்பட்டின்னா அந்த ரோடு எல்லாம் அகல படுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போதான் வந்து நாளடைவில் கொஞ்சமாக அந்த ரோடெல்லாம் அகலப்படுத்தி நல்லாவே டெவலப் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே ஊருக்குள்ளே போயிட்டுருக்கேன் நான், இப்போ ஊருக்குள்ளே போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வராங்கப்பா. அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு மில்லில் வேலை செய்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே பருத்தி ரொம்பவே விளைவிக்கிறாங்களாம். இது தவிர புகையிலை, மக்காச்சோளமும் பயிரிடுறாங்களாம். முதல்ல எல்லாம் விவசாயம் தான் இங்கே ஃபேமஸாக இருந்ததாக சொல்கிறாங்க இவங்க. அதனால தான் இங்கே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னிங் மில், அதாவது நூற்பாலைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்காமா. இப்போது இங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரமே மாறி, அதாவது வாழ்வாதாரமே இந்த ஸ்பின்னிங் மில், அந்த மில்லுக்கு போகிறவங்களுடைய வாழ்க்கை தான் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களும் அந்த மில்லுக்கு போயிட்டு தான் வந்துட்டுருக்காங்க போல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னிங் மில்லும் டெவலப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீப காலமாக திருப்பூர்லேருந்தும் பனியன் கம்பெனி, சின்ன சின்ன அந்த பனியன் கம்பெனியெல்லாம் வச்சுருக்காங்களா, நிறைய அதாவது வயல்கள் தாண்டி, அதாவது விவசாயம் தாண்டி பனியன் கம்பெனிகளும் சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் வந்துட்டுருக்காமா. அதாவது திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறனால அங்கே இருந்தும் சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் வந்திருக்கு, பனியன் கம்பெனிகளும் இங்கே டெவலப் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ளே போய் பார்த்தோன்னா சிட்டி மாதிரி தான் இருக்குது, நிறைய வயல்லாம் கிடையாது, ஒரு நிறைய வீடுகள் இருக்குது. அப்புறம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் புளியம்பட்டி போகிறேன்னு சொன்னோடனே எங்கள் வீட்டில் 2-3 பேக் வேறு கையில் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற சந்தை தான் புளியம்பட்டி அப்படின்னு சொன்னோடனே சந்தை இருக்குது, கண்டிப்பாக நிறைய வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேக் வேறு கொடுத்து விட்டாங்க. சரி சந்தைக்கு போகலாமா இப்போ.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 தேசிய கல்வி NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நாம இப்போ எங்க இருக்கோம் போவோமா? ஊர்கோலத்துல எஸ் புஞ்சை புளியம்பட்டியில தான்.

0: வந்தாச்சு சந்தைக்குள்ள. ஓகே, கையில ரெண்டு மூணு பேக்கோட நான் வந்திருக்கேன். என்னெல்லாம் இருக்கும்னு நான் நினச்சி வந்தேனோ அதை விட அதிகமாகவே இருக்குங்க. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய சந்தை தான், செமையாக இருக்கு. சந்தைக்குள்ளே இருக்கேன், எவ்வளோ பெரிய சந்தை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க இது வந்து இங்கே வந்து ஆட்டு சந்தை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸாமா, வியாழக்கிழமை சந்தை தான் ரொம்ப ஃபேமஸ். அதாவது புளியம்பட்டி அப்படின்னாவே சந்தை தான் ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து 50 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கும் இந்த சந்தை. புதன்கிழமை ஆரம்பித்து வியாழக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து 2 நாட்கள் நடக்குமா அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. புதன்கிழமை மாட்டுச்சந்தை ஆட்டு சந்தை எல்லாம் இருக்குமாமா, வியாழக்கிழமை பொது சந்தை. அதாவது பொது சந்தை அப்படிங்கிறது வந்து காய்கறி பழம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குமா. நான் ஆக்சுவலாக காய்கறி பழம் இதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன், ஆனால் இங்கே பார்த்தா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தைக்குள்ள 2 பைக்கு கூட சேல் பண்ணிட்டு இருந்தாங்கப்பா. நான் நிஜமாக நினைக்கவே இல்லை, ஆச்சரியமாக இருந்தது. பைக் கூட சந்தையில் சேல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதையும் நான் இங்கே வந்து தான் பார்த்தேன். பொள்ளாச்சி சந்தைக்கு அடுத்தபடியாக ஒரு இந்த புளியம்பட்டி சந்தை தான் ரொம்பவே ஃபேமஸாக. நான் எனக்கு வேணுங்கிறத நான் வந்து என் பேக்கில் எல்லாம் வாங்கியாச்சு. ஓகே, நீங்களும் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க கூடவே. பார்க்க பார்க்க அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா அப்படின்னு தான் தோணுது. பேக் இல்லை, வெயிட் வேறு, தூக்கிட்டு போகணும் இல்லையா, மெயினாக காசு வேணும்ப்பா, அதுதானே முக்கியம். சரி, தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டில் இதை வச்சுட்டு போயிடலாம் நினைக்கிறேன். தெரிஞ்ச ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க, போய் விசாரித்தேன். அவங்க வந்து சரி கொஞ்சம் வச்சுட்டு போமா, ஏன்னா வெயிட் தூக்கிட்டேன், புளியம்பட்டிக்குள்ளையெல்லாம் சுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே சொல்லி இதெல்லாம் பேக்கெலாம் வச்சுட்டேன். போய் விசாரித்தேன் இங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க இந்த புளியம்பட்டியில் நிறைய கோவில்களும் இருக்காமாங்க. இங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஓதிமலை இருக்குது. வந்ததே வந்துட்டோம், அங்கேயே போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா இரும்பொறை அப்படிங்கிற ஊரில் தான் இந்த ஓதிமலை இருக்காமா. அந்த இரும்பொறை அப்படிங்கிற பேர் காரணத்தையே ஒரு வரலாறாக சொல்கிறாங்க. மலை நல்லா செங்குத்தாக இருக்குமாமா, கிட்டத்தட்ட படிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1750 1880 வரைக்குமே அந்த படிகள் வந்து நெத்துக்குத்து, அதாவது செங்குத்தாக இருக்குமா. கேட்ட உடனே போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிக்க தோணுது. ஆக்சுவலாக இது ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த முருக பெருமானுக்கு 5 முகங்கள் இருக்குமா, அதனுடைய வடிவிலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய சிறப்புகளும் இங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லிகிட்ருக்காங்க. சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்களே என் கூட வர்றதுனா வாங்க, பாட்டு கேட்டே போகலாமா.
1: குன்றான குன்றத்தில் கோமரனவன்

0: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
2: நாம் இப்போ புஞ்சை புளியம்பட்டியில் தான் இருக்கோம். சந்தைக்கு போயாச்சு, கோயிலுக்கும் போயாச்சு, செம இல்லை இப்போவே கணக்கெட்டுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, இங்கே ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா நமக்கு சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கூப்பிடலான்னு பார்த்து தான் வந்த இதில் நம்ம 2-in-1 தான் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் இங்கே இருக்கா. மெயின் ரோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, பாய்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது, கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்குது. இது தவிர நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னுமே நம்ம உள்ளே போனால் நிறைய ஊர்கள் இருக்கான், ஆனால் அதுக்கெல்லாம் டைம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு நாள் டைம் இருந்தால் நம்ம அங்கெல்லாம் போகலாம். புளியம்பட்டியிலேருந்து 12 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா காவலிப்பாளையம் இருக்குது, நம்பியூர் இருக்குது, சிறுமுகை இருக்குது, மாதம்பாளையம் இருக்குது. அதுக்கப்புறம் புளியம்பட்டியில் ரீசண்டாக ஒரு பொன்மலை ஆண்டவர் கோயில்னு ஒரு கோயிலாம், அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடந்ததாக சொல்கிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து திப்பு சுல்தான் காலத்திலே இருந்ததாக இந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாக இது. ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், நமக்கு சிறுவாணி தண்ணி, அத்திக்கடவு தண்ணி தானே வரும் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இங்கே வந்து இவங்களுக்கு பவானி சாகர் டேம்ல இருந்து தான் தண்ணி வருதான். ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அங்கேயும் போகலாமா இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லி தான் தோணுது. ஆனால் டைம் இல்லையே, பஸ்ஸை பிடிச்சி போகணும். என்னோட சாமான்களை வேறு அந்த வீட்டில் வேறு இறக்கி வச்சுருக்கேன், அதை வேறு எடுத்துகிட்டு போகணும். ஓகே, நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம புஞ்சை புளியம்பட்டியில் தான் இருக்கோம். நம்ம பஸ்ஸு வந்தாச்சு, பஸ்ஸில் ஏறலாமா? ஓகே, கோயம்புத்தூர் போகலாம் வாங்க.

இது வரைக்கும் நாம டிராவல் பண்ணது புஞ்சை புளியம்பட்டி தான். உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லக்ஷ்மணன். ஒரு வழியா கோயம்புத்தூர் வந்தாச்சு, இன்னொரு நாள் இன்னொரு ஊருக்கு போவோமா?

வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். கவிதையும் கானமும் கைகோர்க்கும் அற்புதமான நேரம் இது. நிகழ்ச்சியில் உங்களுடன் கவிதா ஸ்ரீனிவாசன். இதயத்தில் 1000 வார்த்தைகள் இருந்தும் உதடுகளில் ஒரு தயக்கம் தவிப்பு. அந்த தயக்கமே காதலின் மிக அழகான மொழி. சொல்லாமல் தவிக்கும் காதல் கூட சுகமானது.

காதல் வந்தால் கண்களை திறந்து கொண்டு கனவு காண்பதும் கண்களை மூடிக்கொண்டு காட்சிகள் தேடுவதும் இயல்பே. உண்மையான காதலுக்கு இந்த பாடல் வரிகள் மிகவும் பொருத்தமானது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். மலரை ஒரு வார்த்தை பேசச் சொல்லி காற்று அழைக்கிறது, காற்று அழைத்தும் கூட மலர் ஏனோ மௌனம் காக்கிறது. ஏன் இந்த மௌனம் என்று தெரியவில்லை.

சில அழைப்புகளுக்கு சொற்கள் தேவையில்லை, ஒரு பார்வை போதும். சில உறவுகளுக்கு அறிமுகம் தேவையில்லை, ஒரு இதய துடிப்பு போதும். காத்திருப்பின் ஒவ்வொரு நொடியும் காதலை இன்னும் அழகாக்கும். அந்த காத்திருப்புக்கு முடிவாக வா என்று நீளும் ஒரு வார்த்தை, அதில் ஆயிரம் அன்புகள், ஆயிரம் கனவுகள் மறைந்திருக்கின்றன. அந்த இனிய அழைப்பை இசையாக நம் இதயத்தில் பதிக்கும் மென்மையான பாடல் இதோ.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். காதல் என்ற காவியத்தில் என்றும் நீயே என் பல்லவி, நான் உன் சரணம். பல்லவி என்பது பாடலின் தொடக்கம் மட்டுமல்ல, இரண்டு இதயங்கள் ஒரே துடிப்பில் எழுதத் தொடங்கும் காதலின் முதல் அத்தியாயம். சரணம் என்பது வார்த்தைகள் அல்ல, மௌனங்கள் கூட இசையாக மாறும் அன்பின் ஆழமான பயணம்.

இதுவரை எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் கவிதா ஸ்ரீனிவாசன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களிலிருந்தான் கிடைச்சது. இப்போ என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள் வேளாண் காடுகளை பற்றின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11 மணி. இன்றைய கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் குழந்தையின் அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் பாடப்படும் தாலாட்டு பாடல்களை தான் கேட்டு ரசிக்கப் போகிறோம் நேயர்களே. முதல் பாடல் பத்ரகாளி படத்திற்காக இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் KJ யேசுதாஸ், பி சுசிலா பாடியது.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். நேரம் 11:10. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிப்பிக்குள் முத்து படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பி. சுசீலா பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து.

கேட்டாலும் இனிக்கும் நிகழ்ச்சியில் ஒழித்துக் கொண்டிருப்பது தாலாட்டு பாடல்கள். நேரம் 11:15. தொடரும் பாடல் கேளடி கண்மணி. படத்திற்காக இளையராஜாவின் இசையில் பி. சுசிலா பாடியது. பாடல் ஆசிரியர் மு. மேத்தா.

உங்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் தாலாட்டு பாடல்களை தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 11:25. தொடரும் பாடல் வால்டர் வெற்றிவேல் படத்திற்காக இளையராஜாவின் இசையில் சுனந்தா பாடியது. பாடலாசிரியர் வாலி.

அந்த பாடல் மூன்றாம் பிரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸ் பாடியது பாடலாசிரியர் கண்ணதாசன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சின்ன தம்பி படத்திற்காக இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் மனோ பாடியது.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சியில் தாலாட்டு பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நினைவு சின்னம் படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பி. சுசிலா பாடியது.

இந்த பாடல் முந்தானை முடிச்ச படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தளபதி படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் வாலி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நிகழ்ச்சித்தனம் அடுத்த பாடல் எல்லாமே என் ராசாதான் படத்திற்காக இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியோடு பாடியது பாடலாசிரியர் வாலி.

படத்திற்காக வித்யாசாகரின் இசையில் அறிவுமதியின் வரிகளில் ஸ்ரீவர்தினி பாடியது. இன்றைய கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தாலாட்டு பாடல்களை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்கள் பிரிய சகி ஜெயப்பிரியா. நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12 மணி. நிலையத்தில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்பொழுது கேட்கலாம். 12:05 சங்கீத சார நிகழ்ச்சியில் பிரபஞ்சம் பி கிருஷ்ணபிரசாத் அவர்களின் ஹார்மோனிய இசை கேட்கலாம். 12:50 மெல்லிசை மற்றும் சேந்திசை. 1:10 எண்ணுயிர் தொழில் எழுத்தாளர் மற்றும் ஆசிரியர் மராக்கா அவர்களின் நேர்முகம் சென்னை அஞ்சலாக. 1:55 பாடல் 1. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், அதனை தொடர்ந்து திரையிசை. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வ ராஜ்குமார் அவர்கள்.

5:30 திரையிசை, 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், 7:10 மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் குமிழ் தேக்கு என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மேயர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

8 மணிக்கு மனோரஞ்சனம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், 8:30 வானொலி நாடக விழா 2026 மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷவாணி மதுரை. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகாணம், 10 மணிக்கு அரங்கிசையில் ஏ கன்னியாகுமரி அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: silver and one bronze. Para power lifter Chandu Kumar had opened the country's account with a bronze medal in the men's heavyweight event on the opening day of the competition. The Intermeteorological Department, IMD, has forecast very heavy rainfall with extremely heavy rainfall at isolated places over Odisha and Chhattisgarh today. IMD said Odisha will experience widespread to extremely heavy rainfall under the influence of a depression over the northwest bay of Bengal. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சங்கீத சாரல் பிரபஞ்சம் பி கிருஷ்ணபிரசாத் அவர்களின் ஹார்மோனி இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். நாதசுதாரசம்பிலனு ஆரபிராகம் ரூபக தாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையை முதலில் கேட்க உள்ளோம்.

0: இதுவரை சங்கீத சாரலில் பிரபஞ்சம் பி கிருஷ்ணபிரசாத் அவர்களின் ஹார்மோனிய இசை கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட

0: முன்களப் பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-4250-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவை கூடியபோது கடும் அமளிக்கிடையே அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதாவை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை தாக்கல் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் நீட் தேர்வு தொடர்பான போராட்டத்தின் போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். முன்னதாக இன்று காலை 11 மணிக்கு மக்களவை தொடங்கியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். அவர்களின் சாதனைகள் தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்குவதற்கான அறிவிப்பை திரு ஓம் பிர்லா வெளியிட்டார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையின் மரபுகளை மீறி சில உறுப்பினர்கள் செயல்பட்டு வருவதை தாம் கவனித்து வருவதாகவும் அவையின் மாண்பு கருதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அவையின் மரபுகளை மீறி உறுப்பினர்கள் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை காலை 11 மணிக்கு தொடங்கியதும் ரசாயனம் மற்றும் உரங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கையை தாக்கல் செய்ய அவைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்தார். பின்னர் அவையின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேயை பேச அனுமதித்தார். தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக மாநிலங்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களை சிறப்பாக செயலாற்றியவர் டாக்டர் கலாம் என்று தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் டாக்டர் கலாமின் திறமையின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தவர் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் கலாமின் வாழ்க்கை அறிவியல் மற்றும் நாட்டின் சேவை அடிப்படையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் APJ அப்துல் கலாம் தேசத்திற்கு ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று கூறியுள்ளார். டாக்டர் கலாம் தனது பேச்சுக்கள் மூலமாக இளைய சமுதாயத்தை வெகுவாக கவர்ந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். போக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியதன் மூலம் உலக அரங்கில் இந்தியா மீதான பார்வையை கலாம் பன்மடங்கு உயர்த்தி காட்டியவர் என்று டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில் பாரத் ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அணுசக்தி துறையில் இந்தியாவிற்கு புதிய அடையாளத்தை காட்டியதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் கல்வி மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் அவரின் பங்கு மகத்தானது என்றும் டாக்டர் மோகன் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழகத்தின் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். இந்தியாவின் ஏவுகணை மற்றும் விண்வெளி திட்டங்களில் முக்கிய பங்காற்றியதால் அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்பட்டார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். மாணவர்களை மிகவும் நேசித்த அவர் இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்று நம்பினார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள் என்று உயர்ந்த எண்ணத்தை இளைஞர்களிடம் விதைத்தார். அவரது 11வது நினைவு

0: இன்று ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று காலை அவரது குடும்பத்தினர் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் ஜமால் சித்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிறகு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நக்சலைட்டுகளை ஒழிப்பதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் வீர தீர செயல்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக தெரிவித்துள்ளார். காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரானின் வர்த்தக கப்பல் மீது யுக்ரேன் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு ஆணையத் தலைவர் இப்ராஹிம் அசீசி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். யுக்ரேன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள யுக்ரேன் தூதரக அதிகாரியை அழைத்து இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்தது. சிக்கிம் மாநிலத்தில் காலியாக உள்ள 20% வனக்காவலர் பணியிடங்கள் அக்னிவீர் படையினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், ராணுவத்தில் தங்களது பணியை நிறைவு செய்து திரும்பும் அக்னிவீரர்களுக்கு இந்த வனக்காவலர் பணியிடங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிக்கிம் காவல்துறையில் 20% பணியிடங்கள் ஏற்கனவே அக்னி வீரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ராணுவ பணியை முடித்து வரும் அக்னி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பை சிக்கிம் அரசு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதில் உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு பிரேம்சிங் தமாங் தெரிவித்தார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படையினர் மீட்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். சாலை மார்க்கமாக பல இடங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் விமானப்படையினர் மீட்டு வருகின்றனர். இதுவரை 42 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த 23-24 தேதிகளில் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் 108 பேர் மீட்கப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளு தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பெருமை சேர்த்து அவர் படைத்துள்ள இந்த சாதனை தொடர வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற இப்போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஈஷா சிங் தங்கப்பதக்கத்தையும் சக வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்தியா நெதர்லாந்தையும் பிரேசிலையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தால் முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம்

0: தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் நிஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. சேந்திசை பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் தேசம் நமக்கு என தொடங்கும் பாடல்.

0: Read by Valsa Williams. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 was introduced in the Lok Sabha today. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. When the House met after the first adjournment at 12 noon, Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh, introduced the bill in the House.
1: I rise to move for leave to introduce the Public Examinations Bracket Prevention of Unfair Means Amendment Bill 2026 to amend the Public Examination Prevention of Unfair Means Bill 2024.
0: During the introduction of the bill, the opposition members were on their feet, demanding discussion of alleged police action during recent student protests over the NEET issue. Speaker Om Birla said members across political parties had been demanding deliberation on the issue of NEET, and the bill introduced in the lower house is an initial step towards reform. He stated that the bill is of significant importance and requires a comprehensive discussion reflecting both the will of the house and the sentiments of the nation. As the pandemonium continued, the speaker adjourned the house till 2 p.m. The Rajya Sabha has also been adjourned till 2 p.m. when the House reassembled. After the first adjournment at 12 noon, the opposition again started protesting over the alleged police action on students. Due to the ruckus, Chairman C.P. Radhakrishnan adjourned the House till 2 p.m. The Supreme Court today agreed to hear tomorrow a batch of pleas alleging excessive use of police force against students protesting over the issue of examination paper leaks. A bench comprising Chief Justice Suryakant and Justices Joymala Bagchi and V. Mohana also agreed to take up a separate plea filed by a few family members of those police personnel who were attacked during the protest along with their listed petitions. Chief Justice Suryakant today observed that the right to peaceful and lawful protest is constitutionally protected. Solicitor General Tushar Mehta, appearing for the centre, said he will assist the court. Meanwhile, hearing another plea filed by RJD MP Sudhakar Singh following the cancellation of the NEET UG held on May 3rd over alleged paper leak and the announcement of re-NEET, the court said it will see what the Nandan Nilekani-led high-power task force formed by the government suggests on online conduct of the NEET examination. In Assam, the flood situation has improved as floodwaters have receded in most of the affected areas. More than 37,000 people are currently taking shelter in 109 relief camps set up across the worst affected districts of Sivasagar, Golaghat, Jorhat and Charaidyo. Government agencies are working on a mission mode to distribute relief materials among the affected people in these districts. In Pakistan-occupied Jammu and Kashmir, the United Kashmir People's National Party today called on the Pakistani authorities to exercise restraint and refrain from using force against peaceful protesters participating in the long march organized by the Joint Awami Action Committee, JAAC, from Rawalpindi to Muzaffarabad. The UKPNP said that over 40 people have lost their lives since June the 5th amid ongoing unrest in the occupied territory. The organization urged the United Nations, the European Union, the United States, the United Kingdom, Russia and the wider international community to actively support efforts aimed at protecting civilians and promoting a peaceful resolution of the dire situation in Pakistan-occupied Jammu and Kashmir. The 22nd Commonwealth Table Tennis Championship 2026 commenced in New Delhi today. 25 Commonwealth countries including England, Australia, Canada, New Zealand, South Africa, Malaysia, Singapore, Scotland, Wales, Nigeria, Kenya, Jamaica and Trinidad and Tobago are expected to participate in the 7-day tournament. The championship will feature competitions across multiple categories before culminating in the finals on the 2nd of next month. Global crude oil prices were trading more than 5% lower today after the United States and Iran paused military strikes over the weekend. And with that, we end this news bulletin.
2: Neram oru mani 10 nimidam.
3: Akashvani. என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆசிரியரும் எழுத்தாளருமான மரக்கா அவர்களின் நேர்காணல் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் எஸ் ரம்யா.
2: எண்ணுயிர் தோழிகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பல தடைகளை தாண்டி எழுத்தாளராகவும் மேடை நாடக கலைஞராகவும் திருநங்கை ஆசிரியராகவும் வெற்றி நடை போட்டு சிறகடிச்சு பயணிச்சுட்டு இருக்க மரக்கா டீச்சர் தான் சிறப்பு விருந்தினரா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்க நிறைய கேள்விகளை எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல்ல டீச்சர், நீங்க உங்களுடைய பெய் காரணத்தை சொல்லுங்க. ஏன்னா மரக்கா அப்படின்னு சொல்லும் போது இந்த பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.
4: மரக்கா அப்படின்றது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல் தான். ஒரு எழுத்தாளருக்கு வந்து எப்போவுமே, இப்போ நம்ம புத்தகங்கள் எழுதுகிற எழுத்தாளர்கள் பார்த்திங்கன்னா, இப்போது சுஜாதாக்கு வந்து வேற ஒரு பேர் இருக்கும், புனைப்பெயரில் எழுதுறது வழக்கம் இல்லையா. அப்படி கவிதைகள் எழுதும் போது புனைப்பெயரில் எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் பொழுது ஒரு தோழர் வந்து, அழகு ஜெகன் சொல்லிட்டு ஒரு தோழர் வந்து எனக்கு வந்து இந்த பேரை வந்து சஜஸ்ட் பண்ணார். அப்படி பரிந்துரைக்கும் பொழுது எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு அவர் எனக்கு ஒரு கவிதையும் எழுதி கொடுத்து இந்த பேரை கொடுத்தாரு. என்னென்னா, அழுக்கி குலுக்கி இது பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி சாக்கு பை நிறையுமோ அந்த மாதிரி மனித மனங்களை அளவில்லாமல் எடுத்துக்கொட்டு அந்த மரக்கா நிறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்து கொடுத்துருந்தார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மரக்கா புனை பேரில் எழுதவும் தொடங்கினா அது மரக்கான்னு எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட அது என்னுடைய பெயராகவே ஆயிடுது.
2: ஓகே, மரக்கா அப்படின்ற பேர் எப்படி வந்தது, யார் கொடுத்தாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் கடந்து வந்த கடினமான பாதை இருக்கும்ல, அதை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
4: கடினமான பாதை அப்படின்னு சொல்லும்போது, பாதையே ஒன்று இல்லாம தான் வந்துட்டு வந்தேன். பாதைகள் நானாக தான் உருவாக்கேன். கடினம்லாம் கிடையாது, அது வந்து உருவாக்கின பாதை எனக்கான பாதையாக மாற்றிக்கிட்டேன் அவ்வளோதான். அது பாதை கடினமானதா இல்லையான்னு கூட என்னால் தெரியல. பாதையே இல்லாத இருந்த இடத்துல போகிறதுக்கு ஒரு பாதை வரும்.
2: நிஜமாவே இருக்கிற பாதையில பயணிக்கிறதே தடுமாற்றமா இருக்கும்போது ஒரு பாதையை உருவாக்கி அதுல பயணப்பட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது நிஜமாவே ஒரு அயன் லேடியோட தான் பேசிட்டு இருக்கேன் போல அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துட்டீங்க. இவ்வளோ பெரிய பாதையை உருவாக்கி அதுல வலம் வந்துட்டு இருக்கேன். நீங்க உங்களுடைய பள்ளி படிப்பை பத்தி சொல்லுங்க, ஏன்னா அதுதான் எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளியா இருக்கும் இல்லையா, அதை பத்தி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
4: நான் வந்து என்னோடய பள்ளி பருவம் எல்லாமே வந்து சென்னை தான். சென்னையில் வந்து ஒரு தமிழ் மீடியம் கான்வென்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து 10th வரை படித்தேன். அதுக்கப்புறம் சிஎஸ்ஐ சென்ட் தாமஸ் ஹை செகண்டரி ஸ்கூல் பட் ரோடில் வந்து எய்டட் ஸ்கூல்லேயே அதே எய்டட் ஸ்கூலில் 12th முடிச்சுட்டு எம்சிஎஸ்சியில் ஜுவாலஜி சேர்ந்தேன். அப்போ டிரான்சிஷன் காரணமாக அந்த காலேஜ் முடித்தாலும் சில அதெல்லாம் படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியாது, ஐ மீன் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஒரு இருந்த ஒரு நிலை. அதுக்கப்புறமா வெளியே வந்து சின்ன சின்ன சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் முடித்து நான் வந்து சிறப்பு குழந்தைகளுக்கு ஆசிரியராக வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் சேர்ந்தேன். அதுக்கப்புறமா சரி நம்ம டிகிரி முடிக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் படித்தேன். தமிழ் படித்து முடித்ததுக்கப்புறம் சிறப்பு குழந்தைங்களுக்கான ஒரு பிஎட் படிப்பு இருக்கு இல்லையா, ஸ்பெஷல் எஜுகேஷன், அது வந்து படித்தேன். அது சேர்ந்து படித்தேன். நம்மளுடைய தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் சைதாப்பேட்டில் இருக்கிறதுல படித்தேன். அதை படித்து இந்தியாவின் முதல் திருநங்கை நான் தான்.
2: நிஜமாவே ஒவ்வொரு விஷயமும் நீங்க சொல்ல சொல்ல வியந்து பார்த்துட்டே இருக்கேன் உங்களை. சரி, இவ்வளோ பெரிய இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க போராடின தருணம் இருக்கும்ல, அதை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.
4: போராடின தருணம் அப்படின்னா, போராடுனேன்னு வந்து நம்மளுடைய நம்ம வந்து இறந்த காலத்தை பற்றி பேசுகிறோம். இதுக்கு வந்துட்டு காலமே கிடையாது. நம்ம வந்து இலக்கணத்தில் இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் பேசுகிறோம் இல்லையா, இது எப்போவுமே வந்து அந்த காலம் ஒன்று கிடையவே கிடையாது. காலம் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எப்போவுமே நிகழ்காலத்தை தான் நம்ம வந்துட்டு குறிக்கும் இது. ஏன்னா எங்களுடைய திருநங்கைகளுடைய பால் பன்மை மக்களுடைய வாழ்க்கை அப்படின்றது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை தான். ஏன்னா வாழ்கிறதுக்கே நாங்கள் வந்துட்டு எங்களுக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கவோ இல்லை எங்களுக்கான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கவோ இந்த சமூகம் வைத்திருக்கிற கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே மாற்றி ஒரு சாதாரண நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிற அடிப்படை சட்டங்களை எங்களுக்கும் இருக்கு, அந்த அடிப்படை சட்டங்களுக்குள்ள நாங்களும் வருவோம் அப்படின்றத நிரூபித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் தான். தினம் தினம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய கவிதைகளில் ஒரு நாள் எழுதி மரணம் என்பது, மரணம்னா என்ன என்ன அப்படின்னு எழுதியிருப்பேன். மரணம் என்பது நீர் மூலக்கூறுகளின் முப்பரிமாணம், இப்போ வானவில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். மரணம்னா என்னன்னா அந்த நீர் மூலக்கூறுகளின் முப்பரிமாணம்.

0: இது அறிவியல், நான் அறிவியல் மாணவர் இல்லையா, அப்படி அந்த தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். அப்போது அப்படி சொல்லியிருப்பேன், மரணம் என்பது கிடத்தி வைத்த உடலை சுற்றி ஓட விடப்படும் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு, நினைவுகளின் திரைப்படம் அப்படின்னு. ஏன்னா ஒரு உடலை கிடத்தி வச்சுட்டு அதை சுற்றி இருக்கிற நிறைய நினைவுகளை ஒரு திரைப்படமாக நம்ம ஓடக்கொண்டு பார்த்துட்ருப்போம். ஒரு யாராவது ஒருத்தர் இறந்துட்டு அவங்கள பற்றி நினச்சிட்ருப்போம். ஸோ மரணம் என்பது, மரணம் என்பதுன்னு நிறைய எழுதியிருப்பேன். அதில் இறுதியாக நான் வந்து ஒன்று எழுதுனேன், மரணம் என்பது திருநங்கையின் ஒரு நாள் வாழ்க்கை அப்படின்னு எழுதியிருந்தேன் நான். அப்போது தினம் தினம் மரணம், ஒரு திருநங்கையாக ஒரு நாள் வாழ்கிறது வந்து இப்போ என்னுடைய வாழ்க்கையை வந்து எல்லாராலும் வாழ்ந்துட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், மறக்காக்கு என்ன வேலை, காலையில் எழுந்துக்கணும், சமைக்கணும், ரெடி ஆகணும், ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும், சாயந்தரம் வந்தால் ஏதாவது கால்ஸ் வரும், பேசணும், இது மாதிரி வேலை இருக்குது, அவ்வளோதான், நாடகம் நடிக்கணும் அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையை எல்லாரும் வாழ முடியும் அப்படின்ற ஒரு இடத்தை நான் எட்டி இருக்கிறேன் இல்லையா, இந்த இடத்தை எல்லா திருநங்கைகளும் எட்ட முடியாது. இந்த இடத்த வந்து எல்லா திருநங்கைகளாலும் ஈஸியாக வந்துட முடியாது. கடைக்கேட்டு பிச்சை எடுத்து பாலியல் தொழில் செய்கிற ஒரு ஒரு திருநங்கையின் வாழ்க்கையை வந்துட்டு நீங்கள் வாழ்ந்து பார்க்கும்போது தான் அது ஒரு ஒரு நாள் மரணமாக தெரியும். அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போ இது ஏன் இப்போ இது சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து மரக்கா வந்து மரக்காவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது வெளியே, மரக்காவை போனால் ஒரு நாலு பேர் மதிக்கிறாங்க, மரக்கா போனால் வந்துட்டு ஒரு மதிக்கிறாங்க, ஒரு ஒரு நல்லா பேசுகிறாங்க, மரக்கா போனால் வந்துட்டு ஸ்கூல்ஸில் சொல்கிறட்டு பேரண்ட்ஸ்கிட்ட மரியாதை இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட மரியாதை, பயம் கலந்த மரியாதை இருக்குது. இதெல்லாமே இருந்தாலும் கூட நான் வந்து ஐடி கார்டை கழட்டி வச்சுட்டு நான் ஒரு சாதாரணமாக ஒரு பைக்கில் போகிறேன்னா, ஒரு நடந்து போகிறேன் அப்படின்னா, என்னை திருநங்கைன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர்களுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்கும். நான் ஒரு ஒரு விடயத்துலையுமே வந்து நாங்கள் இது பண்ணோம். இப்போ நான் ஏன் இவ்வளோ குண்டாக இருக்கேன், சின்ன வயசுலேருந்தே குண்டாக தான் இருக்கேன், ஆனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இன்னும் எங்கள் உடல் வந்து ரொம்ப பருமன் ஆகிடும், ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாகும், சுய உடல் வெறுப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சுய உடல் வெறுப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா, எனக்கே இந்த உறுப்பு இல்லை, எனக்கே இந்த உறுப்பு இருக்குது, எனக்கு ஏன் உடல் முழுதும் ரோமங்கள் இருக்கு, எனக்கு ஏன் மார்பகங்கள் இல்லை அப்படின்ற ஜெண்டர் டிஸ்போரியான்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த சுய உடல் வெறுப்பு அப்படின்றது ரொம்ப நம்மளுடைய மன நிம்மதியை வந்து குலைக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அது முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். இப்போ எல்லா திருநங்கைகளும் வந்து உறுப்பு அந்த ஈஸியாக ஒரு ஒரு லெக்கின் போட முடியாது, அவங்க அதுக்காக பட்டையாளா போடுவாங்க, இல்லைனா வந்துட்டு அவங்களுடைய பேண்டஸில் வந்துட்டு பேடு வச்சு தன்னுடைய உறுப்பை ரொம்ப அழுத்தி மறைச்ச அதுக்கு மேலே போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்பகங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு பேடடு ப்ரா யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து என்னுடைய இப்போ இந்த மே மாதம் தான் என்னுடைய மார்பக அறுவை சிகிச்சை பண்ணேன், அப்படின்னா இம்ப்ளான்ட் பண்ணேன், ப்ரெஸ்ட் இம்ப்ளான்டேஷன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தனை வருட காலமாக நான் வந்து யூஸ் பண்ண பேட் இருக்கு, ஒரே ஒரு பேடு. அப்போ அந்த பேடுனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா, மார்பகம் இல்லைன்னா தெரியலையே. ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கே வந்து அது நடக்கும், மார்பகம் வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு இல்லை அப்படின்னா அது பார்க்குற பார்வை எப்படி இருக்கும், அப்போது இதுன்னா இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி என் காதார பேசியிருக்காங்க. அப்போ எனக்கே அது ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள், டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து போகும்போது அந்த திடீர்னு பேடு மேலே வந்துடும், கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன், கையில் எழுதிட்டே இருப்பேன், பேடு மேலே வந்துடும். அப்போ அதை வந்து திருப்பி இது அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை என்னோடய சக ஆசிரியர் கூட வந்து நான் வந்து ஒரு ரூமில் வந்து சாரி மாத்திரம், ஒரு ப்ரோக்ராமுக்கு மாத்திரம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க எதிர்க்கு என்னால் மாற்ற முடியாது. எல்லோரும் பெண்கள் தான், நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என் சக ஆசிரியர்கள் எல்லாருமே வந்துட்டு என்னை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே எந்த இது பண்ணல, ஆனால் அவங்க எதிர்க்கு என்னால் புடவை மாற்றணும் அப்படின்னா அவங்க என்னை கிண்டல் பண்ணுவாங்க. எப்படி ஒரு பெண்கிட்ட அவங்க சாத சக பெண்கள் எப்படி பேசிப்பாங்களோ அப்படி தான் பேசுவாங்க என்கிட்ட. ஆனால் என்னால் அந்த ஒரு பேடு வச்சு ஒரு ஒரு ஒரு பிளவுஸ் மாற்றணும் அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், ரெஸ்ட் ரூமில் போய் மாற்றிட்டு வருவேன். இப்போ என்னால் மாற்ற முடியும், நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு மார்பகங்கள் இருக்கு, இம்ப்ளாண்ட் பண்ணிட்டேன். இதுக்காக தான் வந்து திருநங்கைகள் வந்து தன்னுடைய தன் உடலை வந்து வருத்திக்கிறாங்க, தன் பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு. இப்போது ரெண்டாவது ஆப்ரேஷன், மார்பக ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னும் உடம்பு போயிட்டுருச்சு. இப்போ இவ்வளோ குண்டெல்லாம் இல்லை, பார்த்தா தெரியும். இன்னும் அந்த உடல் பருமன் அதிகமானதுனால எனக்கு முட்டி வலி வந்துருச்சு, நான் ஸ்கூலும் மாடி ஏறி இறங்குறேன், கால் வீங்கிடுச்சு. அப்போ இதுக்கப்புறம் வந்து நிறைய இணை நோய்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். அப்போ திருநங்கைகளோட வாழ்க்கை வந்து ஒரு சுழற்சி முறையில் இப்படி தான் வந்து மாறிக்கொண்டே போகுது.
1: நீங்கள் உங்களை திருநங்கையாக எப்போது அடையாளம் கண்டுக்கிட்டீங்க, அதாவது இது என்னுடைய உடல் கிடையாது, நான் என்ன பெண்ணாக தானே உணருறேன் அப்படின்னு சொல்லி திருநங்கையாக மாறணும் அப்படின்னு நினச்ச அந்த தருணம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு?
0: ஒரு 6 வயது இருக்கும். அப்போது வந்து என்னுடைய சொந்த தாய் மாமாவால் நான் வந்து வன்புணர்வு செய்யப்பட்டேன், ரத்தம் வர வரைக்கும். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு, அது ஒரு கதை, அதையும் நான் என்னோடய நாடகமாக நான் போட்டிருக்கேன். அப்போது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அப்போ அந்த குழந்தைய அவங்க எப்படி பார்த்தாங்க? திரும்பி ஒரு 7-8 வயதில் வந்து என்னுடைய ஹவுஸ் ஓனர் பையன் வந்து, அவனுக்கு அப்போ 20 வயசு, அப்போ எனக்கு ஒரு 7-8 வயசு தான் இருக்கு.

0: என்ன நீ வந்து அந்த வார்த்தையை சொல்லி அந்த மாதிரி நடக்கிற, அதுக்கப்புறம் வந்து என்ன நீ உசு உசுன்னு சொல்லி கூப்பிடுவான். எனக்கு அப்பெல்லாம் என்னன்னே தெரியாது, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அந்த வயதில். அப்போ அந்த குழந்தைய வந்து என்னை இழுத்து பிடிச்சி ரெண்டு கையை வந்து இப்படி வைப்பாங்க இல்லையா, இப்படி ரெண்டு கையை சேர்த்து பிடிச்சி நான் சொல்கிற பாட்டை பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்போ தான் முதன் முறையாக திருநங்கைகளை திரையில் காட்டுறாங்க. அந்த பாட்டை என்னை பாட சொல்லி அவன் நிற்க வச்சு கேலி பண்ணிகிட்டு இருப்பான். அந்த பாட்டு கேட்டாலே எனக்கு ஒரு ட்ராமா ஆகிடும். அது இன்னமும் எனக்கு அந்த நினைவுகளில் வந்துட்டு இருந்தது. அப்போது 6-7 வயது குழந்தைக்கிட்ட நீ என்ன பார்த்துருந்தா அவன் அந்த மாதிரி என்னை கேலி கிண்டல் பண்ணியிருப்பான். அப்போது அது பிறக்கும் பொழுதே என்னோடய பெண்தன்மையோடு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்றது அந்த ஒரு சம்பவம் எனக்கு உறுதிப்படுத்து. அதுக்கப்புறம் போக போக போக போக கேலி கிண்டலாக இருக்கட்டும், நடக்கிறது ஏன் இப்படி நடக்கிற, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் இருந்தேன் நான். பெற்றோர்களுக்கு தெரியும் இல்லையா, பெற்றோர்கள் இதை பற்றி என்கிட்ட பேசவே மாட்டாங்க. அப்பாக்கிட்ட ரொம்ப இது கிடையாது, அம்மாவும் இதை பற்றி பேசவே மாட்டாங்க. காலேஜ் முடித்ததுக்கு அப்புறமா தான், காலேஜ் அந்த சமயத்தில் தான் வந்து அது கொஞ்சம் வெளியே தெரிய ஆரம்பிச்சு. இப்போ தான் அந்த டிரான்சிஷன் ஆனது. எனக்கு தெரியும் நான் யாருன்னு 6 வயசுலேயே. அப்பா கிட்ட சின்ன வயசுலேருந்து பேச மாட்டேன், அது என்னவோ தெரியல, அவருக்கும் எனக்கும் அந்த ஒரு இது இருக்காது. அம்மா வந்து இப்போ எதுவும் சொல்லலை. அம்மா வந்து அம்மாவுக்கு தெரியும், அம்மா நிறைய புத்தகங்கள் படிக்கிறவங்க, அம்மா வந்துட்டு நிறைய நாவல்ஸ் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறவங்க, அம்மாலாம் லைப்ரரியில் கார்டே வச்சுருப்பாங்க அம்மா. அதனால் அம்மாவுக்கு அந்த நாலேஜ் இருக்கும், அம்மாவால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அம்மா பயந்ததே ஊருக்கு தான், அவன் என்ன சொல்லிவிடுவான் இவன் என்ன சொல்லிவிடுவான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 10/11 இல்லை உன் புள்ள, உன் புள்ள வந்து மதிக்கிற இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தான், ஓ ஊரார ஏற்றுக்கிட்டானுங்களா, அப்போ என் பிள்ளை நான் ஏற்றுப்பேன் எனக்கு தெரியும், ஊரில் இருக்கவங்களாம் நீ ஏற்றுக்கிட்டியா போதும், அப்போ ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. நிறைய ஆண்டுகள் கழித்து பின்னாடி வழியாக வந்து போயிட்டுருந்தேன் தைரியமாக. இப்போ வீட்டில் வந்து பைக்கில் வந்து போகிறேன், முகத்தை மூடி வந்தேன் நானு, எந்த ஒரு முகமூடியும் இல்லாமல் வந்துட்டுருக்கேன். என்னுடைய புத்தக வெளியீடு வந்து 2வது புத்தகத்தை வந்து வெளியிட்டது அம்மா தான், அப்புறம் அம்மாவும் ஒரு ஆள். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நான் வந்து ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் ஒன்று பண்ணேன், பால்பன்மை மக்களுக்காக ஒரு நூலகம் ஒன்று. அந்த நூலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் சவுத் இந்தியாவுடைய பிக்கெஸ்ட்டு ஒரு லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல், அதில் அம்மா வந்து கலந்துக்கிட்டாங்க. சுயமரியாதை பேரணி நடந்து அந்த பேரணியை வந்து தொடங்கி வச்சது அம்மா. ஸோ அந்தளவுக்கு அம்மா வந்து கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆரம்ப கட்டத்தில் நான் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நான் வந்து பெண்ணாகவே வாழும் போது உடையெல்லாம் மாறி எல்லாமே இது பண்ணதுக்கப்புறமா முதல் முதல்ல எங்களுக்கான மாற்றம் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் தான், ஃபேஷியல் லேயர்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது. அது வந்து ரொம்ப பெரிய கொடுமையான ஒரு இது. லேசர் வந்து இங்கெல்லாம் அப்பர் லிப்லாம் வைக்கும் போது உங்களுக்குலாம் ரொம்ப வலிக்கும், ஒரு ஊதுபத்தியில் எடுத்து அப்படியே சுட்டுக்கிட்ட அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். 11 செட்டிங் 12 செட்டிங் வச்சுருக்கேன் ஃபேஸில், அதனால தான் முடி வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் அப்படின்னும் பொழுது ஃபினான்ஷியலாக கண்டிப்பாக 1 லட்ச ரூபாவது ஆகும் மினிமமாக, எல்லா செலவுமே சேர்த்து. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு, அந்த ஒரு ஆசை எனக்கும் இருந்துச்சு. அதனால நான் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு மருத்துவமனையில் பண்ணேன். நான் வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணி தான் பண்ணேன். ஒரு திருநங்கை வந்து நான் வந்து பிச்சை எடுக்கலை, பாலியல் தொழில் செய்யலை, எனக்கு யாரும் உதவலை, யாருமே பண்ணலை. எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் நான் வந்து ஒரு அப்போது ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு 15,000 தான் சம்பாரிச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த 15,000 நான் எப்படி ஆப்ரேஷன் பண்ண முடியும், என்னுடைய வாடகையே இருக்குது, வருமானம் சாப்பிடணும் எல்லாமே இருக்குல்லையா. அப்போ நான் வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணி தான் நான் பண்ணேன். இப்போ நான் மார்பக அறுவை சிகிச்சு நான் ஃபண்ட்ரைஸ் பண்ணி தான் பண்ணேன்.
1: திருநங்கையாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி எப்போவாச்சும் நீங்கள் ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா?
0: ரெக்ரெட்டே பண்ணதில்லை, இது என்னோட பார்ட் ஆஃப் தி லைஃப்னு நினச்சேன். இப்போது ஒரு ஒரு பெண்ணாக பிறந்தால் நீ உங்களோட பார்ட் ஆஃப் லைஃப் என்ன, மாதம் மாதம் பீரியட்ஸ் வரும், தட்ஸ் மை பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் கடந்து போகிறீங்கல்ல, அந்த வழியை தாங்கி இயற்கை கொடுத்தது பிழையாக கொடுத்துருச்சு. அதனால தான் அதில் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் நான், எங்கள் வாழ்க்கை பென்சில் எழுதப்பட்டதோ என்னவோ அதனால தான் நாங்களே அழித்து திருத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு.
1: அதாவது நம்மளுடைய வலியை கூட, நம்ம காயப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிற அந்த வலியை கூட கவிதையாக சொல்ல முடியுமா அப்படின்னு யாராச்சும் கேட்டால் உங்கள் கவிதைகளை காட்டலாம் போல், வலியை கூட வரிகளால் நிரப்பி வச்சுருக்கீங்க.

0: நீங்க சவாலா நினைக்கிற விஷயம் என்ன?
1: சவால்கள் அப்படின்னும் பொழுது சவால்களாக நான் எதுவுமே பார்க்கல. நான் சவால் அப்படின்னா எல்லாமே சவால் தான் இல்லையா? ஆசிரியர் பணி அப்படின்னும் பொழுது எனக்கு என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு என்ன என்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ, என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதை தான் நான் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஆசிரியராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப டெடிக்கேட்டடாக எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களை கவனசிதற விடக்கூடாதுன்றது ஒரு பெரிய நோக்கம் எனக்கு இருக்குது. அவனை வந்துட்டு நம்ம ஐயோ என்னடா இவங்க போர் அடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருக்கேன். ஒரே ஒரு நோக்கம் அதுதான். மேல்நிலை வகுப்பு தமிழ் எடுக்கிறேன் அப்படின்னும் போது தமிழ் பாடத்தை வந்து எல்லாராலையும் எடுத்துட முடியும், ஈஸியாக. யார் வேணால் தமிழ் எடுக்கலாம், தமிழ் நல்லா தெரிஞ்சு தமிழ் எடுக்கலாம் நீங்கள். ஆனால் தமிழ் பாடத்தை தமிழ் ஆசிரியர்கள் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. தமிழ் ஆசிரியர்களுக்கு தெரியும். இப்போது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் புணர்ச்சி விதி இருக்குது அப்படின்னும் பொழுது பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இப்போ வந்து செந்தமிழ் அப்படின்னு சொல்லணும்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னும் ஒரே ஒரு விதி தான், ஈறு போதல்

அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இலைமொழியின் ஈற்று எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் என்ன இதுன்னு பார்க்குறோம். செம்மை கூட்டல் தமிழ்னா செம்மை இது வந்து நிலைமொழி, வந்து சேர்றது வந்து வருமொழி. அப்போ அவனுக்கு அதற்கு அதே சொல்ல, அப்போது தமிழ் அன்னையாக நம்ம சொல்லி கொடுக்குறோம்ல, தமிழ் அன்னை வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்தியாவில் வந்துட்டு அப்படின்னு ஒரு கதையை வந்துட்டு உருவாக்கி சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த வந்து அப்போ இங்கே என்ன விதி வரும் அப்படின்னா, ஈறு போதல் மை விகுது மைன்னு வந்தாலே வந்துட்டு போயிடுச்சு. அப்போது தமிழ் வந்து சேரும்போது அங்கே வந்து மைனா இருட்டு இருட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கதையாகவே சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் இந்த உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடும்னு ஒரு விதி இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஊன்ற வந்துட்டு ஒரு உயிரில் உயிர் வந்துருச்சுன்னா உயிர் எழுத்து வந்துருச்சுன்னா இங்கே உக்குரல் அப்படின்னா ஊ இங்கே இருக்குடா, பிரிக்கும் போது ஊ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊ வந்து விட்டு ஓடிட்டோம். இன்னைக்கு ஐங்குறுன்னு ஒரு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன் லெவன்த்துக்கு. ஐங்குறுநூறில் வந்துட்டு தலைவன் வந்து வர்றேன்னு சொல்கிற நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டான். அப்போது ஒரு மழைக்காலத்தில் கார்காலத்தில் முல்லைத்திணையில் இத்தனை பூக்கள் பூத்து கொண்டு இருக்கு புழுங்குது, அந்த நேரத்தில் வந்து தலைவன் தலைவன் வா நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடுற அந்த ஒரு பாடப்பகுதி இருக்குது. இதை நான் எப்படி சொல்லி கொடுக்குறது, நான் ஒன்றே என்ன சொல்லிட்டு எல்லாம் கண்ண முடுங்க அப்படின்னு கண்ண முட சொல்லிட்டு ஒரு இளையராஜா பாட்டை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு அப்படியே பின்னாடி அதை ஓட விடுங்க அப்படின்னு. இப்போது ஒரு ஒரு மலைக்கீழே ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு தலைவன் வந்து வேலைக்கு போயிருக்கான். தலைவி அங்கே தனியாக இருக்க வருத்தத்தில், கணவன் எப்போ வருவான்னு. அவன் வர்றேன்னு சொன்ன நாளத்துக்கு முன்னாடி மழை பெய்ய நல்லா அப்படியே கேரளாவுடைய பேக்ரவுண்ட் யோசிச்சுக்கோ, அவன் வாசலில் பூலாம் பூத்துருக்கு. அப்போது அவன் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறான், இது தாண்டா இந்த பாட்டு அப்படின்னா அவனுக்கு புரிஞ்சிடும். இதில் வந்துட்டு மெய்ப்பாடுகள் நம்ம சொல்லுவோம். அப்புறம் வந்துட்டு மெய்ப்பாடுகள்னால் அந்த உணர்ச்சிகள் இது காட்சிகள் இருக்குது. படிமம் சொல்லுவோம் தமிழ் இலக்கியத்தில், படிமம்னு இருக்குது. இந்த படிமமாக அவனுக்கு ஒரு காட்சி பதிய வச்சிட்டோம் அப்படின்னா அவன் வந்துட்டு மறக்க மாட்டான். சாதாரண நடைமுறை தமிழில் பேசி அவனுக்கு எப்படி புரிய வைக்கணும், தமிழை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. மனப்பாட பாடல்களை பாடலாக தான் நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ திருக்குறளுக்கு வந்துட்டு ஒரு 5-4 திருக்குறள் சேர்த்தா ஒரு பாட்டு பாடலாம். அன்பின்ற மழையிலே பாட்டு இருக்கலாம், அதில் வந்துட்டு இப்போ பாருங்க, யாகா வராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 4 திருக்குறளை சேர்த்து பாடலாம். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா வந்துடும். இப்போ வந்து 10th வந்து மாற்றம் எனது மானிட தத்துவம்னு ஒரு பாட்டு இருக்கு, கண்ணதாசன் எழுதின பாடல். அது நம்ம ஆனந்த யாழை பாட்டுல சொல்லலாம்,

சீரியல் அப்படின்னு. இது வந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்துட்டான். அவன் ஆனந்தியாழி பாட்டு பிடிக்கும் அவனுக்கு. இந்த தர்பார் படத்துலேருந்து ஒரு பாட்டு வச்சு, அப்புறம் வந்துட்டு கம்பராமாயண பாட்டை வந்து இந்த போனி போ பாட்டு வச்சு. 11th ஒரு பாட்டு இருக்கு நம்ம தில்லே லே லே லே லே தில்லே லே லே லே. இந்த பாட்டு வந்து நம்மளும் இவங்களுடைய பாடல், அது மலைவாழ் மக்களுடைய அந்த ராகம். அது வந்துட்டு சிட்

விளைவிக்கும் நிறைவிழப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பாரதிதாசனுடைய பாடல். இதெல்லாம் மனப்பாட பகுதி. இப்போ அவன் சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ணும், காலையில் எழுந்து போய் நின்னதுக்கு அப்புறமாவே அவன் என்ன பண்ணிடுவானா, எல்லா பாட்டும் பாடுவான். அவன் டெய்லி பாட வச்சுட்டோன்னா அவன் ஈஸியாக எழுத்திடுவான். இப்போ நூல்வெளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளின்னு சொல்லுவோம், அதாவது நூற்குறிப்பு. ஒரு பாடத்துக்கு முன்னாடி ஒரு நூற்குறிப்பு. அந்த நூற்குறிப்பு சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு நாலு பாயிண்ட் அவனை போர்டில் எழுதி வச்சுட்டு விஷுவலாக, நான் தமிழ் ஆசிரியர்கள் மோஸ்ட்லி எழுத மாட்டாங்க போர்டில், அப்படியே நடத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் கிடையாது, சாக்கு இல்லாமல் நான் பாடம் எடுக்க மாட்டேன், போர்டில் உட்காந்து எழுதிடுவேன். இப்போ நான் வந்து பெரிய புராணம் எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த பெரிய புராணம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இருக்குது, ஓகேங்க, திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் அந்தாதி, அதுக்கப்புறம் தான் பெரிய புராணம். நம்பியாண்டா நம்பி வந்து திருத்தொண்டர் அந்தாதி எழுதினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரிய புராணம் சேக்கிழார் எழுதினார். இந்த சேக்கிழார் வந்து இது எல்லாத்தையுமே விரிவாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து, இப்போ இது மூணு இருக்கா, இந்த மூணு

0: இடத்துல மூணு பேரை எழுதி போட்டு யாரையும் எழுதிட்டு நான் எழுதி போட்டுருவேன். இதுலேருந்து இது வந்துச்சுனா, இதுலேருந்து இது வந்துச்சுனா அப்படின்னா அந்த மூணு முக்கோணம் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. முக்கோணம் வரைஞ்சா அப்போ அவனுக்கு முக்கோணம் ஞாபகம் இருக்கும், மேலே இருக்கிறது இந்த பேர் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். அப்போ ஈஸியாக அவன் வந்துட்டு நூற்குறிப்பையும் படிச்சிருவான். ஒரு மைண்ட் மேப்பிங் தான் இல்லையா எல்லாமே, அப்போ மனப்பாடம் ஈஸியாகிடும்.
1: உங்களுக்கு பிடித்த தமிழ் வார்த்தை என்ன?
0: தமிழ் வார்த்தை அப்படின்னா நிறைய இருக்குது. அதில் வந்துட்டு முக்கியமானது அப்படின்னா பிரிவுழல்கிறேன். பிரிவுழல்கிறேன் அப்படின்னா மிஸ்யோ அப்படின்னு சொல்லிட்டு, உன் பிரிவால் உழன்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கி இயங்குகிறேன் எனக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப பிடிக்கும். நீங்கி இயங்குகிறேன், நீ இல்லாமல் நீங்கி நான் இயங்குறேன் அப்படின்றது அது மிஸ்யோ அப்படின்னு இருக்கும். நிறைய சொற்கள் இருக்குது. தினமும் பால் எடுக்கும் போதெல்லாம் தமிழை கண்டு வியந்து கொண்டே இருக்கிறேன்.
1: பிடிச்ச கவிஞர் யாருன்னு சொல்லுங்களேன்.
0: நிறைய கவிஞர்களை பார்த்து வியந்திருக்கிறேன். எனக்கு சங்க இலக்கியத்திலையாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நான் பார்த்து இவங்கெல்லாம் எழுதி தான் ஆகணும், அவங்க எழுதினால்தான் நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்றது இருக்கும். எனக்கு நிறைய பேர் பாரதியாக இருக்கு, பாரதியெலாம் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாரதிதாசனை கண்டு நான் கொஞ்சம் வியந்திருக்கேன். அந்த புரட்சிக்கவின்றது வந்துட்டு ஒரு ஒரு ஒரு புரட்சி வடிக்கும். அந்த புரட்சிக்கவி பாடம் எடுக்கும்போது மட்டும் எனக்கு எங்கேருந்து தான் ஒரு எனர்ஜி வரும்னு தெரியாது, ரொம்ப அழகாக இருப்பேன். அந்த உதாரணம் அவனுடைய அந்த சொல்லி கொடுக்குறதும் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் பார்த்து வியந்த கவிஞர்கள் வந்து நாமத்துக்குமார், அணிலாடும் ஒன்றில் அப்படின்ற அந்த புத்தகம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தூர்ன்ற கவிதை எனக்கு ரொம்ப, தூர் கவிதையை வந்து என் பிள்ளைங்கிட்ட வாசித்து வாசித்து சொல்லுவேன். பாடத்தில் இல்லை இருந்தாலும் நாமத்துக்குமார் பற்றி நிறைய பேசுவேன் நான். உடனே அவன் வந்து அவனுக்கு தெரியாது யாருன்னு கேட்பான் அவன். ஒன்னெல்லாம் வந்து நான் அப்போ சொன்னேன், நினைத்து நினைத்து பார்த்தேன்னு அந்த பாட்டு தெரியுமாடா, அந்த பாட்டு எழுதுனவர் அப்படின்னு. அந்த பாட்டு தான் தெரியும் அவனுக்கு, அது யார் எழுதுன்னு தெரியாது. இப்போ நான் சொல்லி நாமத்துக்குமார் தன் மகனுக்கு எழுதிய கவிதை இருக்கு இல்லையா, அந்த கடிதம் இருக்கு, அந்த கடிதத்தை வந்து என்னமோ நாமத்துக்குமார் என்னுடைய அப்பா மாதிரியும் அதை தினம் தினம் கேட்டு அடிக்கடிக்கு கேட்பேன் நான். அந்த கடிதம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு உந்துதலாக இருக்கும். ஒரு ஒரு அப்பா வந்து தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி எழுதிட்டு போனார் அப்படின்னு நான் வியக்கிற ஒரு நபர்ல நாமத்துக்குமார்.
1: சரி, எழுத்தாளரா கவிஞரா கவிதை எழுத ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அது எப்போ தொடங்குச்சு அதை பத்தி சொல்லுங்க.
0: என்னுடைய முதல் கவிதை அப்படின்றது என்னுடைய 14 வயசில், என் டைரி புரட்டா தெரியும். ரயில் பயணத்தின் போது உயிர் பலி, காரணம் கூட்ட நெரிசல். அடுத்த பெட்டி வெறுமையாக இருந்தது, காரணம் முதல் வகுப்பு பெட்டியாம். அது எழுதவே தெரியாமல் எழுதினேன். இது எப்படிதான் தோணுச்சுன்னு தெரியல எனக்கு. இப்போ எழுதுனதோடு சரி, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு தான் வந்துட்டு காதலுக்காக எழுதினேன். அவருடைய பிறந்தநாளுக்கு ஒரு கவிதை ஒரு மடல் எழுதி அனுப்பினேன். அப்போ அங்கிருந்து தொடங்குது கவிதை எழுதுறது. மீண்டுமாக எழுத வைத்தது காதல் தான். தமிழ் மீடியம் படித்ததால என்னவோ நான் வந்து ரொம்ப தமிழ் சொற்களை அதிகமாக கேட்டு வாசிப்பு வளர்த்துக்கிட்டதுனால இந்த கவிதை. மாணவர்களுக்கு வந்து தமிழ் வாசிப்பே ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு தமிழ் வாசி உச்சரிப்பு தெரியல. என்னென்னா திடீர்னு வா இங்கே கூப்பிட்டு நான் சொல்கிறத எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி ஒரு ஃபோன் கால் வருது, இதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல சொல்ல ஒரு எழுதுறா இப்படி பார்த்தா தங்கிலீஷில் இருக்குது எல்லாமே, இந்த மெசேஜில் டைப் பண்ணுற மாதிரி வச்சுருக்கா. என்னடி இப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, டீச்சர் இப்படி தான் எழுத தெரியும் எனக்கு அப்படின்னா. அப்போ எப்படி படிக்கணும் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிப்பேன். அப்போது மாணவர்களுக்கு வந்துட்டு தமிழ் எழுத தெரியும். நாங்கள் எங்கள் ஸ்கூல்லலாம் வந்து ரன்னிங் நோட்ஸ் இருக்கும். இப்போ அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் எழுதுவோம் தமிழில். இந்த இந்த காலத்து மாணவர்களுக்கு முதல்ல வாசிக்க பழகணும், அதுக்கப்புறம் தமிழ் வாசிக்க பழகணும். இப்போ என்ன என்னால் நிறைய பேர் கவிதை புத்தகம் படிக்கிறாங்க. என் புத்தகம் ஒன்று வச்சு அலமாரியில் வச்சுருவேன், பள்ளி அலமாரியில். அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து எடுத்து வாசிப்பானுங்க. டீச்சர் இது எப்படி டீச்சர் எழுதுனீங்க, இது எப்படி தோணுச்சு உனக்கு? போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கேட்டிருந்தான், டீச்சர் இந்த நேரத்தில் தூங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? நான் என்னுடைய கவிதைகள் கீழே என்னுடைய நேரம் போட்டிருப்பேன், இந்த நேரத்தில் தூங்காமல் உங்களுக்கு ஏன் கவிதை எழுதுறீங்க அப்படின்னுவோம். இல்லைடா தோணுச்சிட அப்படின்னா, டீச்சர் ஏன் டீச்சர் இப்படி எழுதி வச்சுருக்கீங்க, நல்லா இருக்கு டீச்சர் அப்படின்னுவோம். அப்போ என்னோடய மாணவர்கள் ஆசை டீச்சர்னு தான் கூப்பிட சொல்லி பழக்கியிருக்கேன். என்னென்னா டாக்டர் டாக்டர் தானே கூப்பிடுறேன், டீச்சரை டீச்சர் தான் கூப்பிடணும், சார் மேம்ன்றது யாரை வேணால் கூப்பிடலாம். ஏன்னா நீங்கள் குறிப்பாக என்ன நீங்கள் ஆசிரியர்னு கூப்பிடுறது, ஒரு திருநங்கை ஆசிரியரை ஆசிரியர்னு டீச்சர்னு கூப்பிடுறது, என் வாழ்க்கையில் நான் பட்ட பாடுகள் அனைத்தையும் நீங்கள் ஒரு ஒரு முறை டீச்சர்னு கூப்பிடும்போது அது மறைத்து கொண்டே போகுது. திருநங்கைகள் டீச்சராக இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு போர்டில் கூட எழுதியிருந்த ஒரு பேரணியில், நீங்கள் வந்து திருநங்கைகளை வந்து ட்ரெயினில் பார்த்துருக்கலாம், உங்களுடைய அன்றாட வெளியில் பார்த்துருக்கலாம், ஆனால் பள்ளி வகுப்பறையிலும் கூட நீங்கள் ஆசிரியர்கள் பார்க்கலாம். ஆமாம், நான் தமிழ் திருநங்கை ஆசிரியர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்தேன். என்னுடைய முதல் முதல்ல நான் வந்து என்னோடய மாணவர்கள்கிட்ட கேட்ட கேள்வி அதுதான், நீங்கள் திருநங்கைகளை எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? அவங்க சொன்ன கேள்வி பதில் என்னவாக இருக்கும்னா, எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன், கோயிலில் பார்த்துருக்கேன், பைபாஸில் பார்த்துருக்கேன், சிக்னல்ஸில் கேட்டிருப்பாங்க. அவங்க அங்கே மட்டும் இருக்க மாட்டாங்க, டாக்டராக ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க, நர்ஸாக வேலை செய்கிறாங்க, இன்ஜினியராக வந்து நிறைய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க,

நிறைய இடத்துல வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு தமிழ் ஆசிரியராகவும் இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மாணவர்கள் எளிதாக இன்னும் புரிஞ்சுக்கிட்டாங்க. காலேஜில் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, திருநங்கை பேராசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை தாண்டி பள்ளி பருவத்தில் ஒரு குழந்தைக்கிட்ட வந்து ஏன் நான் ஆசிரியராக இருக்கணும்னு ரொம்ப விடாபுடியாக இருக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி என்னுடைய மாணவர்கள் நான் வந்து ஒரு 200-250 மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறேன். அந்த 250 மாணவர்களும் இன்னொரு திருநங்கையை பார்க்கும்போது மறக்கா டீச்சராக தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து இன்னொரு திருநங்கையை பார்க்கும்போது எங்கள் டீச்சரும் உங்களை மாதிரி தான் எங்கள் டீச்சரும் அப்படி சொல்லிலாம் சொல்லியிருக்கிறாங்க, என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. டீச்சர், நாங்கள் கோயிலுக்கு போகும்போது ஒருத்தவங்க வந்தாங்க, நான் சொன்னேன் உங்களை பற்றி, அவங்க வந்துட்டு என்னை ப்ளஸ் பண்ணிட்டு போனாங்க. அப்போது ஒரு திருநங்கை வந்து ஆசிரியராக இருக்கும்போது அந்த திருநங்கை வந்து வெறும் படிப்பு மட்டும் சொல்லி கொடுக்காம ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன மாதிரி யாரை பார்த்தா எப்படி கூப்பிடணும், அவங்கள எப்படி கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. இப்போ என் வகுப்பில் ஒரு பெண் தன்மையுள்ள ஒரு குழந்தை இருந்துச்சு, ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் சைல்டு இருந்துச்சு அப்படின்னா,

0: மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறேன். அந்த 250 மாணவர்களும் இன்னொரு திருநங்கையை பார்க்கும்போது மரக்கா டீச்சராக தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து இன்னொரு திருநங்கையை பார்க்கும்போது எங்கள் டீச்சரும் உங்களை மாதிரி தான் எங்கள் டீச்சரும் அப்படி சொல்லிலாம் சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, டீச்சர் நாங்கள் கோயிலுக்கு போகும்போது ஒருத்தவங்க வந்தாங்க, நான் சொன்னேன் உங்களை பற்றி, அவங்க வந்துட்டு என்னை பிளஸ் பண்ணிட்டு போனாங்க. அப்போது ஒரு திருநங்கை வந்து ஆசிரியராக இருக்கும்போது அந்த திருநங்கை வந்து வெறும் படிப்பு மட்டும் சொல்லி கொடுக்காம ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன மாதிரி யாரை பார்த்தா எப்படி கூப்பிடணும், அவங்கள எப்படி கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. இப்போ என் வகுப்பில் ஒரு பெண் தன்மையுள்ள ஒரு குழந்தை இருந்துச்சு, ஜெண்டர் நான் கன்ஃபார்மிங் சைல்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்குல்ல. இப்போ அந்த ஏன் எதற்கு அந்த குழந்தைய அவனை கலாய்க்க மாட்டாங்க, ஏன் எதற்கு அந்த குழந்தைய வந்து அந்த குழந்தை ரொம்ப சேஃபாக இருக்கும். அப்போது ஒரு ஒரு பள்ளியில் ஒரு திருநங்கை ஆசிரியர் இருந்தால் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ சாதாரண நிலையில் நடக்கிற சில சம்பவங்களும் மாணவர்கள்கிட்ட நான் ரொம்ப பேசுவேன். இப்போது ஏதாவது ஒரு குழந்தைக்கு இது இது மாதிரி நடந்துருச்சு, ஒரு பெண் பாதுகாப்பு எப்படி இருக்கணும். இப்போ எங்கள் பள்ளியில் வந்துட்டு ஆண் பெண் பழகிறது வந்து ரொம்ப சகஜமாக இருக்கும், ஆனால் அது எந்த ஒரு வரையறைக்குள்ளே வரணும் அப்படின்றதும் எங்கள் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் ஒரு சுடிதார் தான் போட்டு போகிறேன், எனக்கு ஷால் போடணுன்ட்டு வந்து அவசியம் கிடையாது. என் மாணவர்களை எங்கே பார்க்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி பார்க்கணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என் மாணவர்கள் முன்னாடி நான் போய் வந்துட்டு புடவை கட்டினாலும் சரி, நான் வந்து சுடிதார் போட்டாலும் சரி, என் மாணவர்கள் எங்கே போனாலும் சரி, அவர்கள் வந்து என்ன ஒரு கண்ணியத்தோட அந்த பருவத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அவனுக்கு இருக்கு எல்லாமே இருக்குது, அந்த வயது எல்லாமே அவனுக்கு சொல்லும், ஆனால் கண்ணியத்தோடு எப்படி நடந்துக்கணும், பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்களை வந்துட்டு ஒரு திருநங்கை ஆசிரியர் இதை சொல்லலைன்னா வேறு யாரும் சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற ஒரு ஒரு ஒரு ஒரு எனக்கே ஒரு ஒரு ஒரு இது இருக்கும். நான் பெக்காத பிள்ளைகளாக இப்போ என் பிள்ளை இருந்தால் நான் தானே சொல்லுவேன். இப்போ நான் ஒரு ரெண்டு குழந்தைங்களை வளர்க்குறேன் அப்படின்னா, எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா என் குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லி வளர்க்குற மாதிரி தான். அது நான் பெக்காத ஒரு 200 பிள்ளைங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆசிரியரும் எழுத்தாளருமான மரக்கா அவர்களின் நேர்காணல். உடன் உரையாடியவர் எஸ் ரம்யா. இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: வானொலி நாடக விழா 2026.
4: தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் படைப்பில் ஜூலை 27 திங்கட்கிழமை ஆகாஷ்வாணி மதுரையின் படைப்பில் மாயத்தூண்டில் நாடகம்.
3: ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் படைப்பாக அவளா சொன்னாள் நாடகம்.
4: ஜூலை 29 புதன்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் படைப்பாக மௌன விரதம் நாடகம்.
3: ஜூலை 30 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி திருநெல்வேலியின் படைப்பாக தென்னமன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம்.
4: வானொலி நாடக விழாவில் நிறைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நகைச்சுவை நாடகம்.
3: வானொலி நாடகங்கள் காற்றலையில் உயிரோவியங்களாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை வரை
4: ஆகாஷ்வாணி தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலைய அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் 8:30 கேட்டு மகிழலாம்.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கரின் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது இப்பிரச்சினையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த பிரச்சனையோ விவாதங்களோ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறிய அவைத்தலைவர், அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரினார். அவையின் மாண்புக்கு ஊறு விளைவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் அமளி தொடரவே மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது அமளியினூடே பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான 2024 சட்ட திருத்தங்களுக்கு இது வகை செய்கிறது. மத்திய ஊழியர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவையில் இதனை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவை தாக்கல் செய்யும் போது எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று நீட் விவகார போராட்டத்தின் போது மாணாக்கருக்கு எதிரான காவல்துறையினரின் நடவடிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதா மிகவும் முக்கியமானது என்றும் இதுகுறித்து விரிவான விவாதத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் நாட்டின் தேர்வு முறை பிரச்சனைகள் குறித்து வலுவான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்தது. அவை இன்று கூடியவுடன் ரசாயனம் மற்றும் உரத்துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை மாநிலங்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அனுமதி வழங்கினார். மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பாக அரசியல் சட்ட விதி 267 கீழ் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரினார். இதனைத் தொடர்ந்து நிலவிய கூச்சல் குழப்பங்களால் அவை முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, பொது தேர்வு ஒழுங்குமுறை மசோதா தொடர்பான விவாதத்தை வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் தடுப்பதாக குற்றம் சாட்டினார். மாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவது தொடர்பான முக்கியமான இம்மசோதா மீது விவாதத்தை தடுப்பது நாட்டிற்கும் மாணாக்கருக்கும் தவறான செய்திகளை கொண்டு செல்லும் என்றும் அவர் குறை கூறினார். மாணாக்கரின் உணர்வுகளை மதித்து எதிர்க்கட்சிகள் இந்த மசோதா குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் பங்கேற்க திரு ரிஜிஜு அழைப்பு விடுத்தார். தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு தொடர்பான பிரச்சினையில் மாணாக்கரின் போராட்டத்தின் போது அவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது நாளை விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று ஒப்புக்கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மல்யா பக்ஷி, மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களது குடும்பத்தினர் தாக்கல் செய்த மனுக்கள் மீதும் விசாரணை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான போராட்டத்திற்கு அரசியல் சாசனத்தில் உரிய உரிமை உள்ளதாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் அப்போது எடுத்துரைத்தார். நீட் விவகாரத்தில் தாக்கலான மற்றொரு மனு மீது விசாரணை கொண்ட உச்சநீதிமன்றம் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ள நந்தன் நிலைக்காணி உயர்நிலைக் குழுவின் பரிந்துரைகளுக்கு பின்னர் இதுகுறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடியை சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முத்துப்பாண்டியின் வெற்றி நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்திருப்பதாக புகழாரம் சூட்டினர். ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையையும் அறிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இன்று இப்படையினருக்கு வாழ்த்து

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பொது தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடி

0: தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் தன்னிகரற்ற வீரத்தையும் அளப்பரிய சேவையையும் அமைச்சர்கள் பாராட்டினர். தீவிரவாதத்தை வேரோடு களைந்து நாட்டில் அமைதியையும் முன்னேற்றத்தையும் ஒருங்கே துணிச்சலுடன் நிலைநாட்டும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரை போற்றுவதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் இன்று நடைபெற்றது நீமவள கொள்ளைகளை தடுத்து தமிழக அரசுக்கான வருவாயை பெருக்குவது, இத்துறையை மேம்படுத்துவது, இத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் ஆகியவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னை கோட்டூர்புரத்தில் மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட 11 துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். சட்டப்பேரவையில் வரும் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இதில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். இதன்படி கூவமாற்றின் பாடி குப்பம் நீரோட்ட பாதை முதல் நேவியர் பாலம் வரையிலும் கூவம் வடக்கு பிரிவு தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த தூர்வாரும் பணிகளால் பாடிக்குப்பம், அமைந்த கரை, சூளைமேடு, சேத்துப்பட்டு, எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளநீர் தங்குதடையின்றி செல்ல வழிகோலும் என அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை காலத்திற்கு முன்னரே அனைத்து தூர்வாரும் பணிகளையும் விரைந்து முடிக்க அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் 11வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அன்னாரின் நினைவிடம் அமைந்துள்ள ராமேஸ்வரம் பேய்கரும்பில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நாட்டுப்புற கலைஞர்களின் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தீவிர பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் HIV பரிசோதனை செய்வதற்கான QR கோட் வசதியையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகள் உதகைக்கு செல்ல இன்று முதல் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருப்பினும் உள்ளூர் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் இப்பாதையில் செல்ல எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்போது நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கண்டு களித்து வருகின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இப்பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தி இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்துள்ளதால் வெகுவாக கவர்ந்து வருகிறது. நாடுகாணி, கூடலூர், ஊசிமலை, ஓவேலி உள்ளிட்ட பகுதிகளில் நீல குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் வெகுவாக கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். குறிஞ்சி மலர்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கிய தாவரங்களில் ஒன்றாக உள்ளதால் பூக்களை பறிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த ஆண்டுக்கான ஆடி தபசு திருவிழா கடந்த 18ஆம் தேதி கோமதி அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தினந்தோறும் சுவாமி அம்மாளுக்கும் 2 வேளைகளிலும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை அறியும் சிவனும் ஒன்றே என்று அறியும் வகையில் காட்சி கொடுக்கும் ஆடி தபசு திருவிழா நடைபெற உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுத்தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:56.
4: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
5: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
6: தெரியாத லிங்க்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள்.

0: நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நமது நாடு தனது வலுவான தொழிற்சூழல், திறமையான மனிதவளம் மற்றும் உலகத்தர கட்டமைப்புகள் மூலமாக எலக்ட்ரானிக்ஸ் துறையில் முன்னணியில் திகழ்கிறது. இத்திட்டம் தமிழ்நாட்டில் எப்படி செயல்பட்டு வருகிறது தெரிந்து கொள்வோமா? சென்னைக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த மையம், அதாவது ஸ்ரீபெரும்புதூர் கிளஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. இது நாட்டின் மிகப்பெரிய மொபைல் உற்பத்தி தளம் என்று போற்றப்படுகிறது. சர்வதேச நிறுவனங்களான ஃபாக்ஸ்கான், பாக்கெட்ரான், சாம்சங், டெல் போன்ற உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் இங்கு இயங்கி வருகின்றன. ஆப்பிள் ஐபோன் உற்பத்தியின் பெரும் பங்கு இங்குதான் நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்பு பெற்று வாழ்க்கையை முன்னேற்றிக் கொண்டிருப்பது இந்த மையத்தின் பெருமை. அடுத்து ஹொசூர் கிளஸ்டர் குறித்து அறிந்து கொள்வோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடக எல்லைக்கு அருகில் உள்ள ஹொசூர் ஏற்கனவே வாகன உற்பத்தி மையமாக பெயர் பெற்றது. இப்போது அது எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் மற்றும் மின்சார வாகன உற்பத்தியிலும் முன்னணி வகிக்கிறது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் உட்பட பல நிறுவனங்கள் இங்கு பெரிய முதலீடுகளை செய்துள்ளன. பெங்களூருவிற்கு அருகாமையில் இருப்பதால் ஐடி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை எளிதில் பெறுகிறது. இங்கு உருவாகும் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை. மேலும் தெரிந்து கொள்வோம். மத்திய அரசின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களில் இன்று எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி கிளஸ்டர் திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டு திட்டங்களை பற்றி பார்த்தோம். இனி மூன்றாவது திட்டமாக இந்த ஆண்டு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ள புதிய எலக்ட்ரானிக்ஸ் கிளஸ்டர் பற்றி அறிந்து கொள்வோம். சென்னை புறநகர பகுதியில் உருவாகவிருக்கும் இந்த மையம் எம்எஸ்எம்இ மற்றும் ஸ்டார்ட் அப்புகளுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். செமிகண்டக்டர் உற்பத்தி, உயர் தொழில்நுட்பங்கள், உலகளாவிய முதலீடுகள் இவையெல்லாம் இங்கே வரப்போகின்றன. இதனால் 35,000 அதிகமான நேரடி வேலைவாய்ப்புகள், ஆயிரக்கணக்கான மறைமுக வேலைவாய்ப்புகளும் உருவாகும். இந்த மூன்று மையங்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை இந்தியாவின் மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மையமாக மாற்றவிருக்கின்றன. உலகின் முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்து வருகின்றன. இதனால் பொருளாதாரம் வளர்ந்து புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகி நம் இளைஞர்கள் தொழில்நுட்பத்தில் உலகத்தர திறன்களை பெறுகின்றனர். இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் ஹாட்ஸ்பாட் என்று அழைக்கப்படுகிறது. விரைவில் உலகின் முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் மையமாகவும் திகழப் போகிறது. இந்தியா தொழில்நுட்பத்தின் தாயகம், இளைஞர்களின் கனவுகளின் மேடை, புதிய தலைமுறையின் எதிர்காலம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம் பெற்றது எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர், எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி கிளஸ்டர் திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.
1: இனி திரையிசை கேட்கலாம். முதல் பாடல் பெரிய மருது படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஸ்வர்ணலதா பாடியது.

0: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு. பரவாயில்லையே.
0: ஏய், பேச்சு மாத்தாத, பாட்டப்படி.

0: ஒலித்த அந்த பாடல் சோலையம்மா படத்திற்காக தேவாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இதுவரை திரையிசை கேட்டீர்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரம் 2:31.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வ ராஜ்குமார் அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். நேற்றைய நிகழ்ச்சியில நீங்க நிறைய தகவல் சொல்லிருந்தீங்க. சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற பத்தியும், உணவு பழக்க வழக்கங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும், ரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லிட்டு நிறைய தகவல் ஷேர் பண்ணீங்க. அது சார்ந்துதான் நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறோம். சொல்லுங்க டாக்டர்.
2: வணக்கம், நான் டாக்டர் செல்வராஜ்குமார், எம்டி ஜெனரல் மெடிசன். நேற்றைய நிகழ்ச்சியில நாம சர்க்கரை பேஷண்ட்ஸா இருக்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும், சர்க்கரை பேஷண்ட்களுக்கு எப்படிப்பட்ட உணவியல் வாழ்வியல் மாற்றங்கள் என்ன பண்றோங்கிறதெல்லாம் பேசணும். அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று நாம் தொடர இருக்கிறோம். நேத்து நம்ம சொன்னதை வந்து ஒரு சுருக்கு முறையா நான் சொல்லி முடிச்சிடுறேன். சர்க்கரை பேஷண்ட்ஸ் எல்லாரும் கொலஸ்ட்ரால் கண்டிப்பா பார்க்கணும். அது இருந்துச்சுன்னா அதுக்கு டாக்டர்ஸ்ட போய் பாருங்க, அவங்க கால்குலேட்டிவ் எங்களுக்கு ரிஸ்க் தெரியும். 5 வருஷமோ 10 வருஷத்துலயோ வரக்கூடிய பிரச்சனைகளை, உதாரணத்துக்கு ஹார்ட்லயும் மூளையில ஏற்படக்கூடிய பக்கவாதம் மாதிரி சொல்றக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு முன்னாடி ரிஸ்க் கால்குலேட் பண்ணி நாங்க மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துருவோம். சோ அது கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கும்னு சொன்னேன். இன்னொன்னு வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் வெறும் சுகர் பேஷண்ட் மாத்திரை மட்டும் போடுறாங்க. கூடுதலாக விட்டமின் பி12 போன்ற சத்து மாத்திரைகள் கண்டிப்பா அவசியம் எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். முக்கியமான விஷயம், வாழ்வியல் மாற்றங்களில் நாம 3 வேளை கம்பல்சரி டைமுக்கு சாப்பிடணும். காலையில 8:30 மேக்ஸிமம், மதியானம் 1:30, நைட் 2:00 மேக்ஸிமம். நம்ம பிராக்டிக்கல்ல நம்ம லைஃப் ஸ்டைலுக்காக சொல்றது வந்து மேக்ஸிமம் 8:30, அதுக்கு மேல வேண்டாம். இது நம்ம சொன்னது. இது இல்லாம சர்க்கரை பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருந்தது, சாப்பிட்டுட்டு ஒரு காமன் நேரம் சென்று ஒரு 15 மினிட்ஸ், இது மாதிரி 3 வேளையும் செய்யறதுனால சாப்பிட்டதனால ஏற்படக்கூடிய இந்த சுகர் ஸ்பைக்ஸ் வந்து நல்ல கணிசமான அளவு குறையும். இது இல்லாம ஈவினிங் 30-40 மினிட்ஸ் நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போகணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம மினிமல் மெடிசன்ஸ்ல இருந்துக்கலாம். இது இல்லாம 30 இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்க, 30 and 30 above உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாரும் நம்மளோட சுய பரிசோதனை செஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பத்தி நம்ம நேத்து நல்ல டீட்டெயிலா சொல்லியிருந்தோம்.
1: இப்போ வந்து சர்க்கரை நோயால பாதிக்கப்படக்கூடியவங்களோட விரல்கள், கால்கள் இருக்கக்கூடிய விரல்கள், இதெல்லாமே வந்து ரொம்ப அதிகமான சர்க்கரை ஏறிடுச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. இது எதனால, ஏன் நம்ம ரிமூவ் பண்ணணும், அதுக்கு மாற்று மருந்து இல்லையா?
2: இது ஒரு நல்ல கேள்வி. பெரும்பாலும் நீங்க இப்ப நம்ம தெரு பக்கமோ நம்ம வீட்டு பக்கமோ யாரை பார்த்தீங்கனாலுமே பெரும்பாலும் ஒரு வயசானவங்க காலில் நல்லா ஒரு கட்டு போட்டு, ஒரு பெரிய கட்டு போட்டிருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகர்னால காலில் வந்து புண்ணாயிருச்சு, டாக்டரை பார்க்க போயிருக்கோம், விரல் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.

0: இல்லைனா கீரி விட்டு சலமாக அரிச்சுன்னு சொல்லுங்க. இது ரொம்ப நல்ல கேள்வி. வீட்டு பக்கத்துலேயே நம்ம பார்த்துருப்போம், நம்ம தெரு சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது சொல்லியிருப்பாங்க. இது என்ன காரணம்னா ஆரம்பத்திலேயே சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறது தான். அதான் இதில் நான் ஒரு டைப் என்ன சொன்னேன் உங்களுக்கு, சுகர் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து புண்ணு சீக்கிரம் ஆறாது. ஒன்று சிலருக்கு இந்த ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும்னு சொன்னதில் இதுவும் ஒரு பங்கு வகிக்கும். ஆனால் அது வந்து ரத்த குழாய் அடைப்பேற்றிருந்து கால் வந்து கருப்படிச்சு போயிருக்கும், அந்த வெசல் சின்வால் இருக்கும். இது என்னன்னா நீங்கள் சொல்கிற காமனாக ஒரு விரலை எடுக்கிறது புண்ணுறது வந்து என்னன்னா சுகர் அதிகமாக இருக்கிறனால சுற்றி இருக்க ஏரியாவை ஏதாவது புண்ணு ஏற்பட்டிருக்கும். நம்ம பாத கீழே இருக்கவங்க சென்சேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். யாருக்கு? சக்கரை பேஷண்ட்ஸுக்கு. அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த சென்சேஷன் தெரியாமல் இருக்கிறனால சின்னதாக ஏதாவது ஒரு முள்ளு குத்தியோ ஏதாவது ஒரு கம்பி கீச்சியோ இருந்திருக்கும், அதை கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. அதை நாள்பட என்ன ஆகும், எக்ஸஸ் சுகர் உள்ளே இருக்கிறனால உடம்புல புண்ணு சீக்கிரம் ஆறாது, அது அப்படியே அந்த இன்ஃபெக்ஷன் பெருசாகிக்கிட்டே. இதை யாரும் நோட்டீஸ் பண்ணுறது இல்லை. சின்ன புண்ணாக இருந்துச்சு, பக்கத்தில் நான் மஞ்சள் அரைச்சி தேய்ச்சி போட்டேன், சுண்ணாம்பு கரைச்சி வச்சுக்கிட்டேன், இதுதான் காமனாக நிறைய பேர் சொல்கிறது. இது முற்றிலும் தவறு, அப்படி செய்யக்கூடாது. இதனால் நம்ம சக்கரை பேஷண்ட்டாக இருந்து நம்ம காலில் ஒரு சின்ன புண்ணாக இருந்தால் இமீடியட்டாக நம்ம சுகர் லெவல்ஸ் பார்த்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் இது போன்ற வெள்ளமே வராமல் நம்ம இருக்கணும்னா ஆரம்பத்திலே நம்ம சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம்னா நீங்கள் கேட்ட அந்த விரல் எடுக்கிற லெவலுக்கு போக வாய்ப்பு இல்லை. மினிமலாக புண்ணு இருந்துச்சுன்னா அதை நல்லா கட்டு போட்டு இன்ஃபெக்ஷனை வராதவனா அதை பாதுகாத்துக்கிட்டு உடல் சர்க்கரை அளவில் நல்லா ஆப்டிமலாக நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் கேட்ட அந்த விரல் எடுக்கிறதோ இல்லை காலை கட்டுப்போட்டு கீறி தளத்தை எடுக்கிறதுக்கான தேவைகள் இருக்காது.
1: பிளட் டெஸ்ட் சொல்லியிருந்தீங்க, அதில் வந்து யூரிக் ஆசிட் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யூரின் போகும்போது வந்து இந்த யூரினில் வந்து அந்த புரதம் அதிகமாக வெளியேறுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சில பேருக்கு வந்து மார்னிங் டைம் யூரின் போகும்போது அதில் வந்து பப்புள்ஸ் எல்லாம் நிறையா ஃபார்ம் ஆகும், ஃபாக் மாதிரி நிறையா ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகளா? பொதுவாகவே இந்த சர்க்கரை நோய்களுக்கான முதல் கட்ட அறிகுறிகள் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருந்துட்டுருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக உள்ளார வராங்கன்னா ஏலேருந்து நீங்கள் செட்டு வரைக்கும் எப்படி ஆரம்பித்து கொண்டு போவீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: அதுதான் இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்னது அந்த யூரினில் நுரப்போறதுங்கிறது லாங் ஸ்டாண்டாக சில பேர் நைட் ரொம்ப நேரம் யூரின் அடக்கி வச்சிருந்தாலே அந்த மாதிரி யூரின் நுர நுறைய போகும், அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க. பட் யூரினில் புரதம் போகிறது வந்து நல்ல இண்டிகேஷன். அது என்ன சொல்லணும்னா கிட்னி லேசாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது நார்மல் பேஷண்ட்டுக்கே சில பேருக்கு வரும். அது யாராக இருக்குன்னா யூரின் ட்ராக்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த மாதிரி சில உள்ள காரணங்கள் இருக்கு, விகரஸ் எதுவும் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. பட் சுகர்னால மட்டும் வராது, அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. பட் சுகர் பேஷண்ட்ஸ்ல ஏன் அதை நாம முக்கியமா அட்ரஸ் பண்ணணும்னா அது சர்க்கரைனால கிட்னி லேசா டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு அறிகுறியா வெளிப்படுத்தும். இப்ப நாம இந்த டைத்துல ரொம்ப சுதாரிச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம், உடல்நிலை சர்க்கரையெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம்னா இந்த புரதம் வெளியே போற தன்மையை அழகா குறைச்சு இதை நாம கண்டுக்காம விட்டுட்டோம்னா பெர்மனன்ட் டேமேஜ் போயிடும். நிறைய பேஷண்ட் சுகர் பேஷண்டா இருப்பாங்க, டயாலிசிஸ் பண்ற பேஷண்ட்ஸ் போய் பாருங்களேன், அவங்க போய் நிறைய பேர் கேட்டீங்கன்னா சுகர் காங்கட்டா இருந்துச்சு, அவங்க எப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா நான் இல்ல சார் டயாலிசிஸ் பண்ணும் போதுதான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் உண்மையான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு எப்பயோ சுகர் இருந்திருக்கும், அதை நோட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அதனால நான் சொன்னேன் பாருங்க, இப்போ யூரின்ல புரதம் போறது அதையும் நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. இது எல்லாம் ஓவர் பீரியடா டெவலப் ஆகி கிட்னியை கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் போய் பாத்தீங்கன்னா கிட்னி பெர்மனன்ட் டேமேஜ் ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 ஸ்டேஜ் 3 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் நமக்கு சுகர் இருக்கு. அப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், முதல்ல ரிவர்ஸ்ல போய் திருப்பி சுகரை கண்ட்ரோல் பண்ணணும், பாத்துக்கோங்க. கிட்னி இன்னும் மோசம் அடையாம இருக்கணும்னா சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, பிரஷரை கண்ட்ரோல் பண்ணுங்க. இது போய் ரிவர்ஸ்ல வர்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம விழிப்புணர்வு இருந்துகிட்டோம்னா இந்த மாதிரி என் ஸ்டேஜ் போற வரைக்கும் நம்ம அவசியம் இருக்காதுங்கிறத நான் சொல்றேன்.
1: வந்து இந்த டயாலிசிஸ் பண்றாங்க பேஷண்ட்ஸ்க்கு, இது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும்?
0: வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்ல யார் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறா அப்படின்னு கேட்டீங்க, அது யூஸ்வலாவே வந்து எல்டர்லி பேஷண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க டைப் 2 டயபெட்டிஸ்ல சொல்லப்படுறவங்க நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியறது இல்லை. ஸோ அவங்க ஒரு டிடெக்ட் பண்ணும் போதே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 40 வயசுல இருக்காங்க, என்ன சார் 45 வயசு இருக்காங்க, எடுத்தோடனே கிட்னி ஃபெயிலியர்னு கேட்டாங்க, சுகர் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கும், அவங்க பார்க்காம இருந்தாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன் 30 and 30 அபோவ் கண்டிப்பா சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க, உடல்ல எப்படி இருக்கு நம்ம ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது.
1: சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து நீங்க நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா ஆங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள். ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வராஜ்குமார் அவர்கள்.
2: டாக்டர், இப்போ வந்து நம்ம சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து பேசணும். பேசும்போது நீங்க வந்து Type 2 Diabetes, Type 1 அப்படின்னு சொல்றீங்க. இந்த Type 1 அப்படிங்கிறது என்ன, Type 2 அப்படிங்கிறது என்ன?
3: இது ரொம்ப முக்கியமான நல்ல கேள்வி. Type 1 டயபெட்டிஸ் அப்படின்னா சுத்தமாக உங்களுக்கு வந்து கணையம் தான் நமக்கு வந்து இன்சுலின் சுரக்கிறது எல்லாமே. நம்ம இப்போ சாப்பிட்றோம், ஏதாவது சாப்பிட்டோம்னா உடம்புல சர்க்கரை அளவு ஏறப்போகுது. ஏறணும்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு கணையம் தான் வந்து இன்சுலினை சுரந்து வெளியே ரத்தத்துக்குள்ளே தள்ளும். இதுதான் நம்மளோட சர்க்கரை அளவு நல்லா மெயின்டைன் பண்ணணும். இது Type 1 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு கணையம் வந்து இன்சுலினை சுரக்காது. Type 2 பேஷண்ட்ஸ் வந்து எப்படின்னா அவங்களுக்கு

0: ஏன் நல்லா இன்சுலினாக சுரக்கும். ஆனால் அந்த இன்சுலின் ரிப்பீட்டடாக சுரந்து சுரந்து நம்மளோட திசுக்கள்னால் அந்த இன்சுலினுக்கு வந்து ஒரு உதாரணம் சுரணம் இல்லாமல் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, சுரக்கக்கூடிய இன்சுலினுக்கு நம்ம திசுக்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஆனால் அது அவங்களுக்கு இருக்காது. அதனால தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். யாருக்கு? டைப் 2 டயபெட்டிஸ்க்கு. டைப் 1க்கு வந்து இன்சுலின் டெஃபிஷியன்சி, இன்சுலின் பற்றாக்குறை. இவங்களுக்கு ரெண்டாவது டைப் 2க்கு வந்து இன்சுலின் வந்து இருக்கும், ஆனால் வந்து திசுக்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் டைப் 2க்கு வந்து நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் எல்லாமே கணையத்திலேருந்து இன்சுலின் சுரக்க வைக்கிறது. டைப் 1க்கு இன்சுலின் தான் கொடுக்கும், ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறத வந்து வேலை செய்யாது, அதனால வெளியிருந்து நம்ம இன்சுலின் கம்பல்சரி கொடுக்கணும். இது டைப் 1.
1: டாக்டர், இப்போ வந்து சர்க்கரை நோயாளிகள் அவங்க வந்து உடற்பயிற்சி செய்தோம்னா சர்க்கரை அளவு கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற பற்றி நீங்கள் சொல்லிருந்தீங்க. என்ன மாதிரி எக்ஸசைஸ், என்ன மாதிரி உடற்பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்?
0: அது நான் சொன்னதே தான், 30-40 நிமிஷம் ஐடியலாக ஒரு பிரிஸ்க் வாக்கிங் சொல்லக்கூடியது. நல்ல கைகளை கால்களை கை ஆட்டி நல்லா ஃப்ரீயாக நடக்கணும். இப்போ நம்மளால் என்ன ஸ்பீட் முடியுமோ அந்த ஸ்பீட் மேக்ஸிமம், அதுக்காக வேக வேகமாக போனீங்கன்னா ஒரு ரவுண்டு கூட நம்ம தாண்ட மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் நம்மளால் என்ன ஸ்பீட் முடியுமோ அதில் நல்லா கைகளை ஆட்டி பிரிஸ்க் வாக்கிங் சொல்லணும். இது ஒரு நாளைக்கு ஒரு 30-40 மினிட்ஸ், ஐடியலாக ஒரு 40 மினிட்ஸ் இருந்தால் சூப்பர். இது இல்லாமல் வாரத்துக்கு 2 டைம் ஜிம்முக்கு போகிறோம் பார்த்தீங்களா, எல்லாரும் போய் வெயிட் தூக்கி பண்ணுறாங்களா, அதுதான் ஸ்ட்ரென்த் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் சொல்லுவோம். இது இல்லாமல் வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் சொல்லுவோம். நல்லா ஜிம்முக்கு போய் ஏதோ ஒரு வெயிட் தூக்கி நல்லா எல்லா மசில்ஸ்க்கும் நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த ஒர்க் அவுட்ங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் வாக்கிங் போகிறது வந்து இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இதுவும் இருக்கும். காரணம் வந்து வாக்கிங் போகிறப்ப நம்மளோட பாடியில் இருக்க பெரும்பாலும் மெஜாரிட்டி ஆஃப் மசில்ஸ் வந்து நல்லா ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நல்லா சக்கரை லெவலில் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம லிவர்லேருந்து கொண்டு போய் நல்லா யூட்டிலைஸ் பண்ண வைக்கும். ஒன்று, இது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இருக்குன்னா எல்லா மசில்ஸ்க்கும் நல்லா சப்ளை கொடுத்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இது ரெண்டுங்கிறது கம்பல்சரி பண்ணணும். வாரத்துக்கு 2 தடவை ஜிம்முக்கு போயோ இல்லை எனி ஒர்க் அவுட் வெயிட் லிஃப்டிங் பண்ணோம்னா ஓகே, அது இல்லாமல் வீக் 5 டேஸ் வந்து நல்லா 30-40 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக்கிங் போகணும். இதுதான் இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ்ங்கிறது. இப்போ நான் எந்த மாதிரி டைப்பை எப்போ எப்படி பண்ணுங்கிறது சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், கொலஸ்ட்ரால் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கணும்னு சுகர் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ அதோட கூடுதலாக ஒன்று பார்க்கணும், ஒரு ஒரு விசிட்டுக்கும் நம்ம பிபி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். நாம பிபி பார்க்க போகும்போது நம்மளோட பிபி எவ்வளோ லெவலில் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பார்க்கும்போது சொல்லுவோம், பிபி சார் என்னோட பிபி 130 நான் 80 120 80 அப்படின்னு சொல்லுவோம். பட் யூஸ்வலாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு கண்ட்ரோல் லெவல் நாம சொல்கிறது வந்து முதல் பிபி சொல்லக்கூடிய சிஸ்டோலிக் பிபின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பிபி வந்து லெஸ் தன் 130, டயஸ்டாலிக் பிபின்னு சொல்கிறது ரெண்டாவது பிபி வந்து 80 கிலோ இருந்தால் போதும். இதுதான் ஆப்டிமல் கண்ட்ரோல், லெஸ் தேன் 130-80 இந்த லெவலில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் போதும். சக்கரை நோய்க்குனால ப்ரெஷர் நிறைய பேருக்கு இருக்கும், அப்படி இருக்கவங்க சக்கரை நோய்க்கும் ப்ரெஷரும் நிறையா வந்திருக்கும், மிக்சிங்காக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சிலருக்கு வந்து ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரமே டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு சீக்கிரம் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டும் மிக்சராக தான் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு விசிட்டுக்கு போகும்போது செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
1: சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறைய தகவல்கள் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வராஜ்குமார் அவர்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சியில சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து நிறைய தகவல் ஷேர் பண்ணீங்க. இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்ன வகை இருக்கும்?
2: நான் நிகழ்ச்சி நிறைவாக ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, டைப் 2 டயபெட்டிஸ் பேஷன்ஸ் நிறைய பேருக்கு, நம்ம சில பேருக்கு இன்சுலின் ஆரம்பிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க கேட்கற முதல் கேள்வி, சார் இன்சுலின் மட்டும் வேண்டாம் சார் அப்படின்னு கேட்டோம்னா, நான் லைஃப் லாங் போடுற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது கான்செப்ட். ஒரு ஒரு பேஷன் கேட்டகரிஸ் நம்ம பண்ணுவோம். இப்ப எப்படி நல்ல கண்ட்ரோல் ஆப்டிமல் கண்ட்ரோல் இல்லாம எக்ஸஸா இருக்கு சுகர், அவங்களுக்குலாம் இன்சுலின்ங்கிறது நம்ம வலியுறுத்துவோம். ரிஸ்க் கேட்டகரி அசஸ் பண்ணி இவங்களுக்கு இன்சுலின் போட்டா பெஸ்ட் அப்படின்னு பண்ணுவோம். நம்ம இன்சுலின் கொடுக்கறதோட ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு, அப்போதைக்கு கணையத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கணையை வந்து இன்சுலின் சுரந்து திசுக்குள் எடுக்காம போய் ரெசிஸ்டன்ஸ் கண்டிஷன்ல இருந்து தான் சுகர் எக்ஸஸ் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் கணையத்துக்கு ஓய்வு கொடுக்குற மாதிரி கான்செப்ட் என்னன்னா, ஒரு ரெண்டுல இருந்து 3 வாரம் இன்சுலின் மட்டும் போட்டோம்னா கணையம் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிரும். ஃப்ரீ ஆனிச்சுனா நாம கொடுக்குற இன்சுலின்ல வந்து நல்ல போதுமான அளவு அப்டேக் இருக்கும். ஸோ நல்ல கண்ட்ரோல் வந்து, அதுக்கப்புறம் நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த பேஷண்ட் எப்படி இருக்காங்க, இவங்களுக்கு இப்போ இன்சுலின் போதும் இல்லையா, உடல் ரீதியாக தொந்தரவுகள்லாம் எப்படி இருக்கு, முன்ன சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எக்ஸஸ் சுகர்னால சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, யூரின்ல ஏற்பட்ட அந்த சொன்ன புரதம் போற அளவு குறைஞ்சிருக்கா, சர்க்கரையோட அளவு குறைஞ்சிருக்கா, இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறிகள் ஏதேனும் இருக்கிறதா, இது எல்லாத்தையும் நம்ம அசஸ் பண்ணணும். இதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு ஒரு பீரியட் வரைக்கும் பார்த்துட்டு பேஷண்ட்டுக்கு சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி 2-3 வீக்ஸ் வரைக்கும் அப்போதைக்கு ஒரு இன்சுலின்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேப்லெட் கன்வெர்ட் பண்ணால் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. சிலர் பண்ற தப்பு என்னன்னா, அந்த இன்சுலின் போடுறதுக்கே ஆரம்பத்தில் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் டேப்லெட்டே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம தப்புன்னு கூட சொல்ல முடியாது. அது ஒரு அறியாமை, ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்கிறதா நாம அப்படி தான் எடுத்துக்கணும். அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு ஏற்பட்டு நாம எதுக்காக போடுறோம், 2-3 வாரம் போட்டு நல்லா ரிலாக்ஸ் கணையத்துக்கு ஓய்வு கொடுக்கறதுனால நமக்கு பெனிஃபிட் இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம நல்லா சொன்னோம்னா மக்கள் மத்தியில் போதுமான விழிப்புணர்வு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு நான் நம்புறேன். என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க அதுக்கான புரிதல் இருந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, நல்லா ரெக்கவரி ஆயிடுவாங்க. ஸோ மக்கள் சுகர் பேஷண்ட்டாக போய் டாக்டரை பார்க்க போறீங்கன்னா மருத்துவர் என்ன அறிவுறுத்துறாங்களோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட நல்லதுக்காக தான் மருத்துவர் எல்லாம் சொல்லுவாங்க. அது எந்த லெவலில் எப்படி லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ங்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்பவும் அழகாக தெளிவாக பொறுமையாக அருமையாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: எனக்கும் மாலை ரேடியோவில் பேசுனது ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் சுக நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், சிலருக்கு விழிப்புணர்வு இல்லையோ அப்படிங்கிறது, சில மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவங்களுக்கு சென்றடைஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சா, ஒரு மருத்துவராக எனக்கு இதோட ஒரு நல்ல சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும்.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வராஜ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர், நேரம் 3 மணி. இத்துடன் இன்றைய பகல் நேர ஒலிபரப்பு நிறைவடைந்தது. எமது அடுத்த ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு தொடங்கும். வணக்கம் நேயர்களே.

ಜನತ ಜುಣ್ಣು ದಿಂಬಿತ್ತರಿಕೆ ತಕ ಜನತರಿಕೆ ತಕ ಜನತರಿಕೆ ತಕ ಜನತರಿಕೆ

0: என்னோட
1: பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமன்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்ற முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வுகாண உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50க்கும் மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு

0: இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா புத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஒலிம்பிக் போட்டியிலும் இவர் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே தங்களது விருப்பமாகும் என்று அவரது சகோதரர் சுரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சிறு வயதிலிருந்து நானும் தம்பியும் கபடி தான் விளாண்டுட்டு இருந்தோம். ஸ்கூல் லீவ் அப்போ ஸ்ட்ரென்த் ஏத்துறதுக்காண்டி ஜிம்முக்கு போனோம். அப்போ அங்கே உள்ள பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்து உனக்கு வெயிட் லிஃப்டிங் நல்லா வரும்டா, நீ இதில் ட்ரைனிங் பண்ணால் நீ உன் லைஃப் நல்லா இருக்கும்டா, வெயிட் லிஃப்டிங் ஏற்ற பாடி உனக்கு அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க. அப்போ அதை பார்த்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நமக்கு அதுலேயே விளாட்றதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயதுலேருந்து எங்களை வளர்த்து வந்தாங்க. தம்பி வந்து பல இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நடைபெற்ற கிளாஸ்கோவில் காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் பதக்கம், 65 கிலோ எடைப்பிரிவில் 286 கிலோ தூக்கி சில்வர் பதக்கம் வென்றுருக்கிறாங்க. மேலும் மேலும் அவங்க வந்து ஒலிம்பிக் லெவலில் போவதுக்கு அவளுடைய ஆம்பிஷன் கண்டிப்பாக அவங்களுடைய லட்சியம் நிறைவேறும்.
0: தங்கள் மகனின் இந்த சாதனை தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அவரது தாயார் பேச்சியம்மாள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: வேலை பார்த்து என் பிள்ளைய ஒரு நிச்சயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமா நான் ரைவும் பாலும் பார்க்காம வேலை பார்த்து என் பிள்ளைல கொண்டு வந்தேன். அந்த பயிற்சி அடுத்தடுத்து விளையாட விளையாட எனக்கு சந்தோஷம் தான். 2018 விளையாண்டு வந்தான், அவனுக்கு மெடல் வரல. அதனால இப்ப 2026 அவன் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா கஷ்டம் ஒரு வகையில இல்ல, சிரமம் நிறைய பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு வெற்றி இப்ப எனக்கு என் பிள்ளைக்கு இந்த ஊர் மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறதேன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம் புதை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டியில் அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சிகளில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் 6 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வேளாண் துறை இணை இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலம்

0: மேற்கொள்ளப்படவுள்ள எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். பூரியிலிருந்து போத்தனூருக்கு இன்றிரவு மணி 10:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி சங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சே இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பாட்டீலும் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவச் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: மருமகளே,
3: என்னம்மா?
2: இந்த வீட்டுக்கு என்ன சில சட்டம் இருக்கு.
3: அதாவது?
2: அதாவது இங்க கேஷ் பாரம்பரியம் இல்ல.
3: அப்ப கொடுக்கல் வாங்க.
2: அத நாங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடுவோம்.
3: ஓ,
2: அதாவது யுபிஐல இருந்து?
3: அப்படியா?
2: ஆமா, பாரு இன்னொரு சட்டம் இருக்கு.
3: அது என்னம்மா?
2: முகத்தை காட்டுறது கூட யுபிஐ கிட்ட காட்டு.
3: நீங்க வேற அம்மா.
4: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: நிமிடம் ஆகாஷ்வாணி விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ் அவர்கள்.
1: மத்திய அரசின் தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மத்திய மாநில அரசுகளின் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலமாக நேரடியாக பயனாளிகள் சென்றடையும் வகையில் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் அனைத்து நகராட்சிகளிலும் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் நகராட்சியில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்த கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தன. இதனை விழுப்புரம் நகராட்சி ஆணையர் ஷியாமலா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான சிறப்பு முகாமில் துப்புரவு பணியாளர்களுக்கான சிறப்பு வங்கி கடன், பிரதம மந்திரி மக்கள் மருத்துவம் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்கான அனுமதி, வங்கி கணக்குகளை துவங்குவது மற்றும் ஆதார் அட்டை சரிபார்ப்பது உள்ளிட்டவைகளை நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு சேர்த்தனர். இதன் மூலம் 482 தூய்மை பணியாளர்கள் பயன்பெற்றனர். மத்திய அரசின் நகர்ப்புற குடிநீர் திட்டமான ஜல்ஜீவன் மிஷன் அர்பன் திட்டத்தின் கீழ் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை உள்ளடக்கிய 3 நகராட்சிகளில் 3 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஊராட்சிகளில் ஒன்றியங்களைச் சேர்ந்த 1565 ஊரக குடியிருப்பு பகுதிகளில் குடிநீர் இணைப்பு ஏற்படுத்துவதற்காக ரூபாய் 2383 கோடி மதிப்பில் புதிய திட்டம் தயாரிக்கப்பட்டு இதனை அரசு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டிற்கான நீட் தேர்வு, இளநிலை படிப்பிற்கான நீட் தேர்வு நடைபெற்று அதற்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டது. இதில் விழுப்புரத்தைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் என்ற மாணவன் தமிழக அளவில் முதலிடம் பிடித்தார். மேலும் இந்திய அளவில் 12ஆம் இடம் பிடித்தார். இவர் 720 மார்க்குக்கு 705 மதிப்பெண்கள் பெற்று 99.9% மதிப்பெண் பெற்றார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தலைமையில் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்களுடன் விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து பொதுமக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர் வன்னியரசு, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு தடையின்றி பாதுகாப்பான குடிநீர் வழங்கவும், ஆழ்துளை கிணறுகள் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் ஆகியவற்றை திறம்பட செயல்படுத்தவும், அவற்றை பழுது இருந்தால் பழுதை நீக்கவும், குழாய்களை சரிவர அமைத்து சீரமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஒன்றிணைந்து அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்வதற்கு அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை நேரடியாக சென்று மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்றும் அதிகாரிகள் முழுவீச்சில் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார். இந்திய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பங்கு வகிப்பது கால்நடைகள். அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மிகப்பெரிய கொடிய நோயான கோமாரி நோயை கட்டுப்படுத்துவதற்கு, கால்நடைகளை காப்பாற்றுவதற்கும் மத்திய அரசு தேசிய விலங்கின நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் இலவசமாக தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாம் 1 மாத காலம் நடைபெற்றது. இதில் 13 ஒன்றியங்களிலும் பல்வேறு கிராமங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டன. இதன் மூலம் 448,000 கால்நடைகள் பயன்பெற்றன. இந்த முகாமினை தவறாமல் மக்கள் பயன்படுத்திக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து, போதைப் பொருட்களால் ஏற்படும் சீர்கேடு குறித்தும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான சுய உதவிக் குழு பெண்கள் கலந்து கொண்டனர். போதைக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் போதைப் பொருளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த வாசகங்களை பதாகைகளாக ஏந்தி பேரணியில் சென்றனர். பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றடைந்து தலைமை மருத்துவமனையில் முடிவடைந்தது. இதில் ஏராளமான சுய உதவிக் குழு பெண்கள் கலந்து கொண்டனர். தூய்மை பாரத இயக்க திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 233,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இத்திட்டத்தின் மூலம் 2025-26ஆம் ஆண்டு புதிய தனிநபர் கழிப்பறைகள் 5,964 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு, இதுவரை 5,014 கழிவறைகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 950 கழிவறைகள் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு

0: அருகே உள்ள பூவரசன்குப்பம் கிராமத்தில் கல்தூணில் நரசிம்மர் தோன்றி காட்சியளித்ததாக கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவன் மன்னரால் கட்டப்பட்ட சிறப்புடைய இந்த கோயில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை மாதங்களில் பிரம்மோற்சவ உற்சவம் நடைபெறும். இந்த பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தேர் வீதி உலா வந்தது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
1: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி சுரேஷ் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மீது விவாதம் நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 21 சட்டப்பேரவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக கணினி மயமாக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். குஜராத்தில் 27,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் கப்பல் கட்டுமான கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் இன்று வெளியிட்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இதனை வெளியிட்டதாக குஜராத் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2 ஒருங்கிணைந்த கப்பல் கட்டுமான தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மற்றும் சாங்லி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலக வங்கியின் நிதி உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மழை நீரை சேமிக்க வகை செய்யும் நடவடிக்கைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பள்ளிகளில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக கல்வித்துறையில் பஞ்சாப் சிறந்து விளங்கி வருவதாகவும் திரு பகவந்த் மான் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறுவதையொட்டி அனைத்து அரசு துறைகளும் இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 1.5 லட்சம் தேசிய கொடிகள் வழங்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர இந்த இயக்கத்திற்காக மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்காக

மத்திய அரசு 120 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா கூறியுள்ளார். ஐசால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதியுதவி வழங்கும் வகையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 4200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் திரு லால்டு ஹோமா தெரிவித்தார். கேரளத்தில் துப்புரவு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குப்பைகளை முறையாக அகற்றுவது சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்படுவது சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். சுரங்கத்துறை செயலராக திரு கேசவ் சந்திரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் அவர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது சுரங்கத்துறையின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திரு கேசவ் சந்திரா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை நன்கொடை முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் சிறப்பு புலனாய்வுக் குழுவில் தடயவியல் தணிக்கை நிபுணரையும் சேர்க்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மல்யா பக்சி, திருமதி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்விசாரணை தொடர்பான இடைக்கால அறிக்கையை சிறப்பு புலனாய்வுக் குழு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 16 நக்சலைட்டுகள் நாளை சரணடைய உள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. 39 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்த 6 நக்சலைட்டுகளும் இதில் அடங்குவர் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துபாய் மும்பை இடையேயான இண்டிகோ விமானம் அவசரமாக ராஜ்கோட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. 194 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த விமானத்தில் புகை தென்பட்டதை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். பயணிகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஜம்மு காஷ்மீரில் இன்று மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற வாகனங்கள் மட்டும் பலத்த பாதுகாப்புக்கிடையே அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த வழித்தடத்தில் வழக்கமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் சிக்கிம் எல்லைப் பகுதியான நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பாதிப்பு காரணமாக கடந்த 2020 முதல் இந்த வழித்தடத்தில் வர்த்தகம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிசா மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளுத்தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாதிக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு

0: காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹிணி, வன்ஷிகா, சந்தியா, தனியா, நிஷு, கோவிந்த், அனுஷ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103, நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விலை அதிக விலை 18,114, குறைந்த விலை 12,390. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 16,920, குறைந்த விலை 11,315. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 18,560, குறைந்த விலை 13,018. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 16,929, குறைந்த விலை 12,699. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 18,492, குறைந்த விலை 13,999. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 16,969, குறைந்த விலை 12,999. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 17,802, குறைந்த விலை 15,099. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 16,700, குறைந்த விலை 10,899 ரூபாய்க்கு விலை தெரிந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தயார் நிலை உணவுகள் தயாரித்தல் பயிற்சி 29/7/2026 மற்றும் 30/7/2026 ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இதில் தோசை மிக்ஸ், அடை மிக்ஸ், டேக்லா மிக்ஸ், பிசிபலாபாத் மிக்ஸ், கீர் மிக்ஸ், குலோப் ஜாமுன் மிக்ஸ், ஐஸ்கிரீம் மிக்ஸ், தக்காளி சாதம் மிக்ஸ், சூப் மிக்ஸ் ஆகிய உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு பயிற்சிகள் வழங்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. ஆர்வமுள்ளவர்கள் பயிற்சி முதல் நாளன்று பயிற்சி கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சா தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 6410003, தொலைபேசி எண்கள் 9488518268, மேலும் 0422 என்ற இணைப்பினுடன் 6611340 என்ற எண்ணுக்கும் அழைக்கலாம். மின்னஞ்சல் முகவரி phtc@tnau.ac.in. வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 32°C ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 22°C ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-5 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது.

காற்றின் வேகமானது 10 கிலோமீட்டருக்கு மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடி வர பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தை பொறுத்து அளிக்க வேண்டும். வறண்ட வானிலையை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ளவும். அதிகபட்ச வெப்பநிலை வெள்ளை ஈ பெருக்கத்துக்கு சாதகமாக இருக்கும். மஞ்சள் தேமல் நோயினை பரப்பும் வெள்ளை ஈயினை கட்டுப்படுத்த 5% வேப்ப விதிச்சாறு அல்லது தயாமெத்தாக்சிம் 20-25 mg என்ற அளவில் கை தெளிப்பான் கொண்டு தெளிக்கவும். மஞ்சள் ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 10 N அளவில் வைத்து வெள்ளை ஈ நடமாட்டத்தை கண்காணிக்கலாம். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலைப்புலி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை நன்கு கவனிக்கவும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசஃப் என்ற பூஞ்சான குழியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். உளவுகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில கடந்த சில வாரங்களா தடிமரங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம். தேக்கு பத்தி பார்த்தோம், மகாகனி மரம், ரோஸ்வுட் மரம், இத பத்தி எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அந்த வரிசையில குமிழ் தேக்கு, இத பத்தி நிறைய தகவல்கள் பார்த்திபன் சார் சொல்ல காத்துட்டு இருக்காரு. வாங்க கேக்கலாம்.
1: ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் 103 வேளாண் காடுகள் பற்றிய தகவல் களஞ்சியத்தை பல்வேறு எபிசோடுகளாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஏறக்குறைய 20 எபிசோடுக்கு மேல இது வந்து உண்மையிலேயே ரெக்கார்ட் ஆகி நிறைய பயனாளிகளுக்கு சென்றடைந்து நிறைய பயனாளிகள் எனக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் மாதிரி பண்ணையில் அமைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உண்மையிலே இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு குரோயர்ஸுக்கு போய் சேரணுமோ, விவசாயிகளுக்கு போய் சேரணுமோ, அந்த வகையில் உண்மையிலேயே ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் 103 வந்து மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது. அந்த வகையில் உண்மையில் ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் 103 வந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வனம் சார்ந்த இந்த வேளாண் காடுகளை எடுத்துச் செல்வதற்கும் எப்படி வந்து மர வளர்ப்பு ஆர்வமுள்ள பயனாளிகளுக்குமே எடுத்துச் செல்லும் வகையில் இந்த எபிசோடை வந்து மிக அழகாக வகுத்துள்ளார்கள். இது வந்து 20 எபிசோடு முடிந்து இப்போ 21-22 இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பல்வேறு வகையான மரங்கள், பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களை வந்து பார்த்தோம். குறிப்பாக வந்து இந்தியாவில் வனத்தேவை, தமிழகத்தின் வனத்தேவை, எதுக்கு வனங்களிலிருந்து நம்ம வேளாண் காடுகளுக்கு வர வேண்டும், அப்படி வேளாண் காடுகள் மூலமாக மரம் வளர்க்கும் பட்சத்தில் தமிழகத்திற்கு என்ன தேவை, இந்திய அளவில் மரங்களின் தேவை என்ன, இதை பற்றிலாம் நம்ம பல எபிசோடில் பார்த்துட்டோம். அதில் இந்த எபிசோடில் நம்ம வந்து முதல்ல வந்து தடிமரத்தை தேர்ந்தெடுத்துள்ளோம். அதில் தடிமரம் சார்ந்த மரங்களை தான் நம்ம ஒரு 4-5 எபிசோடுகளாக பார்த்து கொண்டு வருகிறோம். தடிமரங்களின் அரசன் தேக்கை பற்றி பார்த்தோம், மகாகனி பார்த்தோம், அப்புறம் ரோஸ்வுட்டை பற்றி பார்த்தோம், டால்விஜிய சிசுவை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான மரம். எப்படி நம்ம தேக்கு பார்த்தோமோ அதேபோல் எல்லார் வாயிலையும் உண்மையிலே அடிக்கடி வரக்கூடிய மரம் பார்த்தீங்கன்னா குமிழ் தேக்கு என்று அழைப்பார்கள். இந்த குமிழ் தேக்கு என்பது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலே கம்ஹார் என்று அழைப்பார்கள். கம்ஹார் மெலைனா அர்போரியா, இது லேமியேசி என்ற குடும்பத்தை சேர்ந்தது. இது பார்த்தீங்கன்னா இந்த மரம் அதாவது பயன்பாட்டில் இருக்கு, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் இந்த மரத்தை பற்றி இன்னும் விழிப்புணர்வு நிறைய மக்களுக்கு சென்றடையவில்லை. ஏன்னா இது வேகமாக வளரக்கூடிய மரம். நம்ம தடிமரங்களே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முடிக்க 85% மேற்பட்ட இந்தியாவின் தடிமரத்தின் தேவை இறக்குமதி மூலமாக தான் நம்ம பெறுகிறோம்.

நம்ம உள்நாட்டில் வளர்க்கக்கூடிய மரங்கள் நமக்கு தேவையானதாக இல்லை, பூர்த்தி செய்ய முடியவில்லை, ஏன்னா வளர்ப்பு கம்மியாக இருக்கு. அப்போ என்ன ஆகணும், தேக்கு மரத்தை மட்டும் நம்பிடாமல் மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸையும் கொண்டு செல்லப்படுற பட்சத்தில் உண்மையிலேயே வேளாண் காடுகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தான் இந்த வாரம் நாம் பார்க்க போவது குமிழ் மரம், ஆங்கிலத்தில் கம்கார் என்று அழைப்பார்கள். பொட்டானிக்கலி இது பார்த்தீங்கன்னா மெலைனா அர்போரியா லேமியேசி என்ற குடும்பத்தை சேர்ந்தது. இது என்னன்னா வேகமாக வளரக்கூடிய மரம். அதாவது நீங்கள் குறுகிய கால பயிராகவும் நடலாம், நடுத்தர கால பயிராகவும் நடலாம், நெடுங்கால பயிராகவும் நடலாம். குறுகிய காலம்னா 5 வருஷத்துக்குள்ளே இந்த மரத்தை வெட்டலாம், 3-5 ஆண்டுகளுக்குள்ளே. பர்பஸ் வேற, 5-8 ஆண்டுகள் அதனுடைய பர்பஸ் வேற. 8 ஆண்டுகளுக்கு மேலே 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் இல்லை, எனக்கு எப்போ தேவையோ அப்பெல்லாம் வெட்டலாம், அதற்கு ஏற்ற மரம். இல்லை எல்லாம் மீறி இந்த மரம் இந்தியாவை தாயகமாக கொண்டது. குறிப்பாக ஏசியா கண்டத்தை தான் இந்த மரம் தாயகமாக கொண்டது. ஏசியா கண்டத்திலிருந்து தான் இது மற்ற கண்டங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆனது. அது எப்படின்னா, இந்த ஏசியா கண்டத்திலே குறிப்பாக இந்தியா வந்து இதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அது ஈஸ்டர்ன் ஹிமாலயாவில் ஆரம்பித்து அப்படியே ஆரவெளி ஹில்ஸில் வந்தீங்கன்னா கீழே இந்த பக்கம் வெஸ்டர்ன் பெனின்சுலா, இண்டோ கேஞ்சடிக் பிளைன்ஸ், அப்புறம் சென்ட்ரல் இந்தியா, அப்படியே சவுத் இந்தியா கீழே வரப்ப வர அப்படியே சவுத் இந்தியா கொஞ்சம். இப்போ என்னென்னா இந்த ஒயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹிமாலயாஸில் ஆரம்பித்து நம்ம வெஸ்டர்ன் காட் முடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். இது என்னென்னா மரத்தை பார்த்தனாலே ஒரு மாடரேட் சைஸாகவும் இருக்கும், பெரிய மரமாக இருக்கும். உள்ள நேச்சுரா சில சிங்கிள் ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக 6-7 அடி சுற்றளவு இருக்கும். ஒரு நல்ல உயரமாக 60-70 அடி உயரமான கூட இருக்கும். அதே மாடரேட் ட்ரீயாக பார்க்கலாம், ஒரு 30-35 அடி உயரம், ஏற்கனவே 2 அடியிலிருந்து 3 அடி சுற்றளவும் பார்க்கலாம். இது இந்த மரம் வந்து பல்வேறு விதமான பயன்பாட்டுக்கு ஆல்ரெடி பயன்பட்டுக்கிறது. குறிப்பாக வந்து இந்த மர வேலைப்பாடு செய்வர்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும், இந்த வுட் ஒர்க்கிங் குவாலிட்டி என்று அழைப்பார்கள். அந்த வுட் ஒர்க்கிங் குவாலிட்டியில் இந்த மரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில மரங்கள் அதான் இந்த டென்சிட்டி பேஸ் பண்ணி தான். இந்த மரம் என்னென்னா ஒரு சாஃப்ட் டு மீடியம் டென்சிட்டி, ஏறக்குறைய 0.4-0.6 அந்த டென்சிட்டி கேரக்டர்ஸ். நல்ல வயசான மரம் தான் பார்த்தீங்கன்னா 6-0.7 இருக்கும். அதாவது ஒரு லோ டு மீடியம் டென்சிட்டி வுட்டு தான். அந்த லோ டு மீடியம் டென்சிட்டி வுட்டுனால என்ன ஆகுனா இதனுடைய பயன்பாடே பார்த்தீங்கன்னா மல்டி ஃபேசட்டட் யூட்டிலைசேஷன், நிறைய பயன்பாடு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் அ குவாலிட்டி டிம்பர்ஸ், டீக் அளவுக்கு மேட்ச் ஆனால் ஆல்டர்னேட் டு டீக் கொண்டு வரலாம். அதனால தான் இதுக்கு பேரே குமிழ் தேக்கு. நல்ல ஃபர்னிச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் வுட் ஒர்க்கிங் குவாலிட்டி இருக்குன்னா என்ன ஆகும், ஃபர்னிச்சர் என்ன விதமான ஃபர்னிச்சர் வேணாலும் செய்யலாம். இந்த மரத்தில் நல்ல ரகங்கள்லாம் இருக்கு, நல்ல சர்க்குலர் சிலிண்டிக்கல் ஸ்ட்ரெயிட் மரம்லாம் இருந்துச்சுன்னா இந்த பிளை அண்ட் பேனல் இண்டஸ்ட்ரிக்கும் போகும். கம்போசிட் வுட் இண்டஸ்ட்ரி அதாவது பார்ட்டிகல் போர்டு MDF-க்கும் இதை கொடுத்து செல்ல முடியும். ஏன்னா இதில் வர்ற மரத்தில் வர கழிவுகள் பூராமே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் மீறி இது வந்து ஒன் ஆஃப் த ஆல்டர்னேட் பல்ப் அண்ட் பேப்பர் ஸ்பீசஸ், காகித பயன்பாட்டிற்கு காகித கூழ் தயாரிப்புக்கு குமிழ் மரம் ஒரு மாற்று மரப்பெயராகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற 2 மில்லுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பட்டை உரிக்கப்பட்ட குமிழை வந்து நல்ல விலை கொடுத்து எடுத்துக்கிறார்கள். இது என்னன்னா இது காகித குழுக்காக வளர்க்கலை, தடிமரத்திற்காக வளர்த்தது, அதில் வர கழிவுகளை காகித குழுக்கு போகுது. இதெல்லாம் மீறி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செய்வதற்கும் இந்த குமிழ் மரம் பயன்படுத்தப்படுகிறது. சிலைகள் வுட் ஆன்டிக்ஸ் என்று அழைப்பார்கள். எங்கெங்கெல்லாம் வுட் ஆன்டிக்ஸ் அன்றைக்கெல்லாம் சிலை வாகை தான் பெருசாக பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு சிலை வாகை மரமே இல்லை. அப்போ சிலை வாகை மரம் இல்லாதனால என்ன ஆகுது, ஆல்டர்னேட் மரத்துக்கு வராங்க. அந்த வகையில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த குமிழ் மரம் மிகப்பெரிய பயன்பாட்டில் உள்ளது சிலைகள் செய்வதற்கு. அது அனிமல் ஆகட்டும், கடவுள் சிலைகள் ஆகட்டும், நம்ம ஃபேஸ் ஆகட்டும், நேம் போர்டு ஆகட்டும், இதற்கெல்லாமே இந்த வுட் ஒர்க்கிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதற்காகவே ஒரு மல்டி ஃபேசட்டட் பல் பயன் மரம். இந்த பல் பயன் மரம் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வளரக்கூடியது, இந்தியாவை தாயகமாக கொண்டது, வேளாண் காடுகளுக்கு மிக உகந்த மரம். உங்களுக்கெல்லாம் வேளாண் காடுகள் சொன்னீங்கனாலே சில கேரக்டர்ஸ் இருக்கும். என்ன வேணும், முதல்ல வேகமாக வளரணும் அந்த மரம், எஸ் எல்லா நிலப்பரப்புக்கும் அடாப்ட் ஆகணும், எஸ். மூணாவது பல் பயனாக இருக்கணும், எஸ் இந்த மரம். நான்காவது என்ன, விவசாயிகளுக்கு ஈஸி மார்க்கெட்டபிள் அக்சஸ் இருக்கணும் இந்த மரத்திற்கு உண்டு. இதெல்லாம் மீறி இலை முதல் வேர் வரை அனைத்தும் பயன்பாட்டு இருக்கணும் இந்த மரம், அனைத்தும் பயன்பாடு. இலை பார்த்தீங்கன்னா நல்ல ஃபாடராக போகும், பட்டை வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணங்களுக்கெல்லாம் போகுது. இந்த மரத்தை வந்து நிறைய தொழில் நிறுவனங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மரம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விழிப்புணர்வு பெறவில்லை அங்கங்கே. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் குமிழை பற்றி நல்லா பேசுவாங்க, மற்ற மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறது. இந்த மரத்தை இன்னும் எடுத்துச் செல்லவில்லை, இந்தியா முழுவதும் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அகில இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு மர இன மேம்பாடு, ஆங்கிலத்தில் இந்த ப்ராவினன்சஸ் ட்ரையல் என்று அழைப்பார்கள். 40 வருடங்களுக்கு முன்னாலே ப்ராவினன்ஸ் ட்ரையல் குமிழுக்கு கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் சோர்சஸ் அவேல்யூவேஷன் ட்ரையல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜினி ட்ரையல், இன்றைக்கு எல்லாமே குளோனல் ட்ரையல். ஏன்னா இந்த மரம் வேகமாக வளரக்கூடியது, அதிக உற்பத்தி கொண்டது, ப்ரொடக்டிவிட்டி என்று அழைப்பார்கள். அதாவது ஒரு மரம் வேகமாக வளருதுன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி 10 மீட்டருக்கு பெர் ஹெக்டேர் பெர் ஆனம், ஒரு ஹெக்டேருக்கு 10 மீட்டருக்கு மேலே கொடுத்துருச்சுனா ஆண்டுக்கு அந்த மரம் வேகமாக வளரக்கூடிய மரம் இந்த கிளாசிஃபிகேஷன். ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, ஒரு மரம் 20-25 மீட்டருக்கு மேலே

போனா தான் ஃபாஸ்ட் க்ரோயிங் கேட்டகரியிலே வருது. ஏன்னா சவுக்கு மரம், தைல மரம், மலை வேம்பு இதெல்லாம் வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டியே தேஞ்சுது. அதுக்கு ஈக்குவலா இந்த குமிழ் மரமும் உற்பத்தியை தரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதனாலதான் இந்த மரத்துக்கு வந்து மிக பிரம்மாண்டமான வரவேற்பு உண்டு. ஆனாலும் இந்த மரங்களில் என்ன பிரச்சனை, நல்ல ரகங்கள் இல்லாத பிரச்சனை. இந்த மரங்கள் இனிஷியல் இந்த ஏர்லி ஸ்டேஜ் நிலைப்பார்கள், முதல் 2 ஆண்டுகள் வரக்கூடிய இந்த பூச்சி பிரச்சனை, அப்புறம் வந்து மக்களுக்கு சாதாரண மரம் வெட்டினா இதை வெட்டுறதுக்கு ஆளு யார் வருவா, இதெல்லாம் தான் இந்த பிரச்சனைகள். இது வந்து இந்த மரம் இப்பொழுது நல்ல ரகங்கள்லாம் பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்கள், அது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமாகட்டும், மத்திய அரசு நிறுவனங்களாகட்டும், வனத்துறை ஆகட்டும், நல்ல தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள் வந்து விதையெடுத்து, தேர்வு செய்யப்பட்ட வந்து குளோனல் முறையில் நாட்டுகள் உற்பத்தி பண்ணி அதையெல்லாம் விவசாயிகளுக்கு கொடுத்து கொண்டு வருவார்கள். அதனால தான் உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா 25 மீட்டருக்கு 35 மீட்டருக்கு இந்த ரேஞ்சே இந்த மரம் கிடைக்கக்கூடும். இப்போ நம்மளே வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மரத்தில் வந்து பல்வேறு விதமான நல்ல ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து GA8 என்ற ரகம், GA9 என்ற ரகம், இந்த 2 ரகம் பார்த்தீங்கன்னா குளோனல் ரகமாகவே கொண்டு வரும். அது வந்து ஒரு ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி அடர் நடவு நடருது. எதுக்குன்னா காகித குழுக்காகவே, அதில் சில இடங்களில் காகித குழு நட்டுட்டு அப்புறம் அதை தின் பண்ணி நம்ம டிம்பருக்கும் கொண்டு போகலாம். 2வது மரம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான டிம்பர், ஹை டென்சிட்டி. ஸோ இந்த மாதிரி இந்த மரங்களில் ரகமும் வர ஆரம்பித்து விட்டது. இந்த மரம் இந்தியாவை தாயமாக கொண்டது, பல்பயன் மரம், வேளாண் காடுகளுக்கு உகந்தது அப்படின்றப்ப இதை எப்படி எடுத்து செல்ல முடியும்? இந்த மரத்தை வந்து விதை மூலமாகவும் உற்பத்தி பண்ணலாம், இல்லைன்னா குளோனல் முறையிலும் உற்பத்தி பண்ணலாம். விதை மூலமாக உற்பத்தி பண்ணுறப்ப எங்கே சீடார்ச்சட் இருக்கோ அங்கிருந்து விதை எடுத்து யார் உற்பத்தி பண்ணுறார்களோ அவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். இல்லையா, குளோனல் முறையில் நல்ல ஆராய்ச்சி நிறுவனங்கள்லேருந்து குளோனல் நாட்டுகளை பெற்று அதன் மூலமாக எடுத்து செல்லலாம். எந்த மாதிரி மண்ணுக்கு சார் வேணும்? இந்த மரத்தை பொறுத்தளவு நல்ல டீப் ஃபர்டைல் சாயில், அலுவியம் சாயில், கோஸ்டல் அலுவியம், டீப் ஃபர்டைல் அலுவியம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இருக்கும். ஷேலோ சாயிலுக்கு இந்த மரம் பெருசாக வராது. ஏன்னா இந்த மரம் என்னென்னா பிரான்ச்சிங் அடி. அதனால தான் மரம் டீப் சாயில்ஸ், ஒரு 6 அடிக்கு மேலே எங்கு மண்கண்டம் நன்றாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மரம் நன்றாக வளரக்கூடியது. எங்கெல்லாம் விவசாயம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் வேளாண் காடுகளாகவோ, பண்ணைக்காடுகளாகவோ, அல்லது பன் பிளான்டிங் வரப்போரங்களாகவோ நடுவதற்கு மிக உகந்த மரம். சிறு மற்றும் குறு விவசாயிகள் குமிழ் மரத்தை வரப்போரத்தில் மட்டும் ஒரு 80-100 நாற்று நட்டாலே போதும், மரம் ஒரு 10,000 ரூபாய்க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்திற்கு உண்டு. அதுவும் 6 ஆண்டுகளுக்கு மேலாக 15 ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த வளர்ச்சியை கொடுத்து விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்திற்கு உள்ளது.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: எப்படி நடலாம்? நான் இருக்க சொன்ன மாதிரிதான், விவசாயம் பண்ணி கொண்டிருக்க நிலமா இருந்தால் ஒரு சிம்பிள் பிளவிங், ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 5-6 டன் தொழுவுரம், காய்ந்த தொழுவுரத்தை போட்டுட்டு அதாவது இடைவெளியை பிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மரத்தோட இடைவெளி எவ்வளவு நடலாம்? 6 அடியில் ஆரம்பிச்சு 24 அடி முடிக்க நடலாம். 6 அடிக்கு 6 அடி, 8 அடிக்கு 8 அடி, 10 அடிக்கு 10 அடி, 12க்கு 12, 14க்கு 14, இப்படியே போட்டு சிறு விவசாயிகள் உங்களுடைய நிலத்தின் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஊடுபயிர் என்ன ஊடுபயிர் பண்ண போறீங்களோ அதற்கேற்ற மாதிரி இந்த இடைவெளியை நிர்ணயம் செய்து கொள்ளலாம். அடநடவு என்றால் 6 அடிக்கு 6 அடி, குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மரத்தை அறுவடை செய்து கொள்ளலாம். ஏன்னா அங்க வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, நல்ல நெருக்கமா நடப்ப என்னாகும், பெரிய கிளைகளும் வராது, மரம் நேரா ஸ்ட்ரைட்டா போகும். ஒரு 3 ஆண்டுகளில் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 60 டன்னுக்கு மேல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்துல இருக்கு. இன்றைக்கு இருக்க மார்க்கெட் ரேட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆண்டுக்கு 75,000-1.5 லட்சம் முடிக்க ஒரு ஏக்கருக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மரத்தின் மூலமா வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவது, இந்த மரத்தை வந்து இந்த சிப் பண்ணி அதையுமே வந்து காகித கூழ் மரங்களுக்கும் எரிசக்தி துறைகளுக்கும் கோஃபைரிங் பயோமாஸ் பவர் பிளான்ட்டுக்கு இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆகும், மரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குறுகிய காலமா இது இதற்கு நடலாம். நல்லா சிலிண்ட்ரிக்கல் டைப்பா இருந்துச்சுன்னா பிளை அண்ட் பேனல் இண்டஸ்ட்ரி, அது வந்து 5-6 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 16 இன்ச்சுக்கு மேல சுற்றளவு இருக்கணும். மரத்தோட பாதியில வந்து 30 அடி உயரம்னா 15 அடி உயரத்துல 16 இன்ச்சுக்கு மேல சுற்றளவு வச்சுன்னா இந்த மரம் நல்ல மார்க்கெட் நிலவரத்தை கொடுத்து விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தடிமரமானா குறைந்தபட்சம் 24 இன்ச்சு சுற்றளவு. எல்லாருமே கேட்கலாம், 24 இன்ச்சுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 6 வருஷத்துலயே வந்துருது. ஆனா மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா 7 வருஷம், 7.5 வருஷம், 8 வருஷம். இது என்னன்னா வளர்ப்பு முறைகளை பொறுத்திருக்கு. அதனாலதான் இடைவெளி வந்ததுக்கு அப்புறம் நல்ல 1.5 அடியிலிருந்து 2 அடி குழி தோண்டி ஆழமாக நட வேண்டும். நடும் பொழுது பேசல் அப்ளிகேஷன்ஸ் ஒரு 50-75 கிராம் யூரியா போட்டுட்டு ஃபார்மியர் மினிட் எவ்வளவு பண்ணாலும் 1/2 கிலோ 1 கிலோ போட்டுட்டு மண்ணை நல்லா குத்தி விட்டு நல்ல தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள்லேருந்து நாற்றுகளை வாங்கி அந்த நாற்றுகளை ஆழமாக நட வேண்டும். நட்டுறப்ப வாரம் ஒரு முறை ஒரு இரிகேஷன் பாசன வசதி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. மண்கண்டமும் இதில் நல்லா இருக்கணும், டீப் ஃபெர்டைல் சாயில்ஸ் இருந்தால் நல்லது. எங்கே ஃபெர்டிலிட்டி கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசேஷன்ஸ் செயற்கை உரங்களை கொண்டு வந்து போடலாம். இயற்கை உரமாக கொண்டு வரப்ப நம்ம தொழு உரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் உரம், பயோ ஃபெர்டிலைசர்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு செடிக்கு இவ்வளோ அடநடவா பெருமரமா அதாவது ஒயிட இடைவெளியாக இதற்கேற்ற மாதிரி ஒரு குறைந்தபட்சம் 1/4 கிலோவில் ஆரம்பித்து அதிகபட்சமாக 1/2 கிலோ முடிக்க மரத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இதை ஆண்டு முழுவதும் அப்ளை செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மரத்துடைய கிளைகள் நிறைய வரும். கிளைகளை ப்ரூனிங் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். அடநடவு நடப்ப கிளைகள் பெருசாக வராது. எங்கெங்கெல்லாம் மரம் இடைவெளி விட்டு 12 அடிக்கு மேலே இடைவெளி விட்டு நடுறோமோ அங்கெல்லாம் கிளைகள் வரும். அப்படி கிளைகள் வர்றப்ப ஆனுவல் ப்ரூனிங் ஆண்டுதோறும் அந்த பக்க கிளைகளை

வெட்டி விட வேண்டும். அந்த பக்கைகளை வெட்டி விட்டு, ஏற்கனவே நம்ம பல பதிவுல சொல்லிருக்கோம், எந்த மரமா இருந்தாலும் சரி, இந்த வேப்ப எண்ணெயோ இல்லைன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, அதையோ இல்லைன்னா நம்ம மிக்சர்ஸ் ஆஃப் இந்த காக்டெயில்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் இருக்கு, இதையுமே வாங்கி இதெல்லாம் அப்ளை பண்றப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல பூச்சியோ நோயோ வராது. இரண்டாவது, அதுல இருந்து வர புதிய காப்பீஸ் இருக்குல்ல, புதிய கிளைகள், அதுவும் வந்து உருவாகாது. அப்ப என்ன ஆகும், மரம் ஸ்ட்ரெயிட்டா சிலிண்டர்களாக வளர்ந்து நமக்கு நல்ல பயனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, மரத்தோட தின்னிங் பண்ணணுமா, எங்கெங்கெல்லாம் அதாவது மரம் வந்து லீன் லேங்கி நன்றாக வளரலையோ அந்த மரத்தை மட்டும் எடுத்துடலாம், மித்த மரத்துல ரீட்டைன் பண்ணிக்கலாம். சில டைங்களில் 6 அடிக்கு 6 அடி 1200 மரம் ஒரு ஏக்கருக்கு நட்டுருப்போம். ஆனா நம்ம வந்து நோக்கம் என்னென்ன, குறுகிய காலத்துல ஒரு வருமானம், நடுத்தர காலத்துல ஒரு வருமானம், நெடுங்காலத்துல ஒரு வருமானம். அப்பனா என்ன பண்ணணும், 6 க்கு 6 இல்லை 5க்கு 5 கூட நடலாம். 6க்கு 6 வச்சுக்கிட்டா 1200 மரம், ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு 50% மரத்தை கழிச்சிடணும், அதுக்கு ஆயுத குழுக்கு எடுத்து செல்லப்படும். அடுத்த ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னொரு 50% மரத்தை கண்டுபிடிச்சோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 600 மரம் போயிருது, இரண்டாவது கழிவுகள் ஒரு 300 மரம் போயிருது, மிச்சம் எவ்வளவு இருக்கு, 300 மரம் தான் இருக்கு. இந்த 300 மரத்துல வந்து ஒரு 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் எது லீன் லாங்கி நேராக இல்லையோ அந்த மரத்தில் எடுத்துடலாம், எது டிசீஸ்டு இருக்கோ அதெல்லாம் எடுத்துடலாம், எது நோய்வாய்ப்பட்டிருக்கோ அதை தூக்கிடலாம், எது வந்து வளர்ச்சி இல்லையோ அதை தூக்கிடலாம், எந்த மரம் செத்துச்சோ அதெல்லாம் எடுத்துடலாம். ஏறக்குறைய ஒரு 300 மரத்துல ஒரு 20% மரத்தை கழிச்சிட்டாலுமே ஒரு 240 மரம் உங்களுக்கு இருக்கும். இந்த 240 மரத்தையும் நன்றாக பராமரித்து அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு மேலாக ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ளாக என்ன ஆகும், தடிமரத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கெல்லாம் தடிமரம் ஒரு டன்னு வந்து 10,000 ரூபாய்க்கு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு, அது குமிழ் மரம். என்ன ஆகும், அவங்களே தோட்டத்திலே வந்து விட்ட அளவுக்குலாம் இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மரம் நன்றாக வளர்ந்து வேகமாக வளர்ந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய மரம். என்ன பிரச்சனைகள் சார் வரும் இந்த மரத்தில், அதில் முதல் 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து இந்த டிஞ்சிட் பக் ஒன்று வரும், அதாவது இலையை கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு பூச்சி வரும், இந்த பூச்சி வராமல் பார்க்கணும். வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னா, வர்றதுக்கு முன்னாடியே நான் இருக்க சொல்லியிருக்கேன், இந்த மரத்துக்கு எப்பப்பெல்லாம் பேசல் உரம் அப்ளை பண்ணுறோமோ அப்போ வேப்ப முன்னாக்கு வந்து குறைந்தபட்சம் 1/4 கிலோ மரத்தை சுற்றி போடணும். ஆண்டுக்கு 2 முறை வேப்ப முன்னாக்கு போடலாம். பூச்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா, வேற மருந்தே போட தேவையில்லை. வேப்ப என்ன இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ppm 1500 ppm 2000 ppm அசாட்ராக்டினோட விற்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிலை வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன சோப் சொல்யூஷன்ஸ், அந்த ஆயில் ஒரு 10 ml 20 ml எடுத்துட்டு நல்லா 10 லிட்டர் பக்கெட்டில் கரைஞ்சிட்டு கொஞ்சம் சோப் சொல்யூஷனை போட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடும், அதை மரத்தில் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஏன்னா நான் சொல்றது 2 ஆண்டுகள் மரம் தான், 2 ஆண்டுகள் மரம்னா பார்த்தீங்கன்னா ஒரு 6-10 அடிக்குள்ளதான் இருக்கும், எந்த ஸ்ப்ரேயரை வச்சு ஈஸியாகவே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இன்னைக்கெல்லாம் ஹேண்ட் ஸ்ப்ரேயர், கீழேருந்து மேலே அடிக்கிற மாதிரிலாம் ஹேண்ட் ஸ்ப்ரேயர் வந்துருச்சு, அதில் வாங்கி அடிச்சிட்டோம்னா இந்த பூச்சிகள்லாம் போயிடும். 2 ஆண்டுகளுக்குள்ளே இதை மேனேஜ் பண்ணிட்டோம்னா அதற்கப்புறம் பூச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த மரத்தில். நல்ல பெரிய மரம் வரப்ப நான் இருக்கணும் சொல்லியிருக்கேன், கிளைகள் வெட்டுறப்ப என்ன பண்ணுவோம், சில இடங்களில் மரத்தை டேமேஜ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி டேமேஜ் பண்ணுற இடத்துல என்ன பண்ணுன்னா, ஒரு சின்ன கம் மாதிரி யூஸ் அவுட் ஆகும், அந்த கம் வர இடத்துல என்னென்னா சில பூச்சிகள் உள்ளே போய் உட்காந்துக்கும். அப்படி போகிற பூச்சிகள் தான் ஸ்டெம் போரர் என்று அழைப்பார்கள், தண்டு துளைப்பான், அது மரத்துக்குள்ளே போய் உள்ளே போய் உட்காந்துக்கும். நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப தான் அந்த ஓட்டையே தெரியும். அதனால தான் சொல்லுங்கள், அந்த ப்ரூனிங் பண்ணுறப்ப கிளைகளை வெட்டும் பொழுது நல்ல கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் விட்டுட்டு மரத்தை வெட்டி விடலாம். அந்த வெட்டின இடத்துல நான் சொல்லுவேன், வேப்ப எண்ணெயோ இல்லைன்னா ஆன்டிஆக்சிடென்ட் கெமிக்கல் ஒரு தடைய விட்டோம்னா உங்களுக்கு பூச்சி எதுவும் உள்ளே போய் சேராது, இல்லை காப்பர் பேஸ்டு ஃபங்கிசைட்ஸ் அமைச்சாலும் பூச்சியோ நோயோ அது வந்து உள்ளே போய் சேராது. இந்த ரெண்டு தான் இந்த மரத்தில் பிரச்சனை, அது மேஜர் பிரச்சனை கிடையாது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரியப்படுகிறது. பிளான்டேஷன் ஸ்கேலில் இந்த மரம் பெரிய செலவில் இந்த நோய்கள்லாம் இன்னும் வரவில்லை, ஆனால் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதை தான் இதை சொல்லிட்டு இருக்கும். நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே இந்த ஹைஜீனிக் பிளான்டேஷன்ஸ் என்று அழைப்பார்கள், நல்ல உழவு ஓட்டிட்டு களைகள் இல்லாமல் கிளைகள் இல்லாமல் இதெல்லாம் இருந்து நல்ல தேவையான நீர் வளம், தேவையான உரவளம், என்னென்ன உரம் கொடுக்கலாம்னு கூட கேட்பாங்க. ஆண்டுக்கு 2 முறை உரம் கொடுப்பது அவசியம், ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் ட்ரீ ஸ்பீசிஸ், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மண்ணில் என்ன எடுக்கிறதோ அது நம்ம மண்ணுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும், அது ஆர்கானிக்காக இருக்கலாம் இல்லாட்டினா இன்ஆர்கானிக் இருக்கலாம், நமக்கு தேவையான மாதிரி அதை கொடுத்துட்டு அந்த மரத்தை வளர்க்கலாம். ஆண்டுக்கு 2 முறை, ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஆண்டுகளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா முதல் 1 ஆண்டு ஃபுல்லாக யூரியாவே 2 முறை, 2வது ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா டிஏபி, 3வது ஆண்டுகள்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு பெருக்க ஆரம்பிக்கிறதோ அங்கெல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸோடு சேர்ந்து மண் வளத்தை பொறுத்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது நுண்ணுயிர் உரங்களையுமே இடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் எப்போ ஸ்பெசிஃபிக் சந்தேகம் இருக்கோ அப்போல்லாம் விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாட்டினா இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்க அனைவருமே உண்மையிலே வனக்கல்லூரியை தொடர்பு கொண்டு அல்லது என்னையே தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஏன் சொல்கிறேன்னா, இன்று வேளாண் காடுகள் காலத்தின் கட்டாயம், மரம் இல்லாத விவசாயமே கிடையவே கிடையாது. இந்த மரத்தை பொறுத்தளவு இலை வந்து ஆடு மாடுகளுக்கு தீவனமாக போயிடும், கிளைகள் பூராமே வந்து விறகாகவோ அல்லது காகித கூழுக்காகவோ அல்லது பார்ட்டிகல் போர்டுக்காகவோ போயிடுது. சிறிய மரங்கள் பார்த்தீங்கன்னா சிறு டிம்பருக்கு போயிடுது, பெரிய மரங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய டிம்பருக்கு போயிடுது, தடி மரத்துக்கு போயிடுது. அப்போ என்ன ஆகும்,
மரத்துடைய பட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயுர்வேதிக் இண்டஸ்ட்ரி குமிழ் மர பட்டையை நிறைய கேட்குறாங்க.

0: இது ஏன் சொல்றேன்னா, ஒரு பல் பயன் ஒரு டோட்டல் ஹோலிஸ்டிக்காவே இந்த மரம் வந்து மிக பயன்பாட்டில் வரும். அதனால தான் வந்து குமிழ் மரம் வேளாண்காரர்களுக்கு ஏற்ற மரம். ஏன்னா இன்றைக்கு இந்தியாவில் ஏறக்குறைய 98% மரங்களின் தேவை எங்கிருந்து வருது, வேளாண்காரர்கள் இருந்து வருது, 94%லேருந்து 98%. அப்போ என்ன ஆகும், இந்த வேளாண்காரர்களின் பரப்பளவை கூட்ட வேண்டும். அதற்காகத்தான் தேசிய வேளாண்காரர்கள் கொள்கை 2014, தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு வேளாண்காரர்கள் கொள்கை ஏறக்குறைய 2026 இந்த வருஷம். இதெல்லாம் எதுக்கு கொண்டு வரோம்னா, இந்த வேளாண்காடுகள் மரங்களை வளர்த்து மரங்கள் மூலமாக விவசாயிகளின் வாழ்வாரத்தை எப்படி மேம்படுத்த முடியும், அதன் மூலமாக ஒரு மாற்று மர பயன்பாடு திட்டத்தை எப்படி செல்ல முடியும், இதெல்லாம் மீறி நமக்கு தேவையான மரங்களை நாமளே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அனைவருமே பேசுவது இன்னைக்கு பருவநிலை மாறுபாடு, சுற்றுச்சூழல் மாறுபாடு, இதன் மூலமா ஏற்படக்கூடிய தாக்கங்கள், மழை பெய்வதில்லை, மண் வளம் குறைகிறது, பல்லுயிரினம் அழிகிறது, இதெல்லாம் போக்குவதற்கு என்ன வேணும், மரங்கள் ஒரு மாற்றாக அமையும். அந்த வகையில் உண்மையை நாம் பார்த்து கொண்டிருக்க பல்வேறு வகையான மரங்களில் குமிழ் மரம் ஒரு மிக முக்கியமான மரம், விவசாயிகளுக்கு நல்ல பயனளிக்கக்கூடிய மரம். யாராவது மரம் வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவர்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த குமிழ் மரம் வேகமாக வளர்ந்து இது வந்து நல்ல பயனை கொடுக்கக்கூடிய மரம். இந்த மரம் வந்து அனைத்து விதமான ஊடுபயிருக்கும் ஏற்றது. என்ன பயிர் பண்ணிட்டு இருக்கோமோ, வேளாண் பயிராகட்டும், தோட்டக்கலை பயிராகட்டும், இப்போ ஸ்பைசஸ் பெப்பர்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இதில் ஏறிட்டுரும். நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய விவசாயிகளை பார்க்கலாம், குமிழ் மரத்தில் பெப்பர் ஏற்றி விட்டுருக்கோம். ஏன்னா நல்ல ஒரு கம்பேட்டபிள் ட்ரீஸ், அனைத்து விதமான ஊடுபயிருக்குமே ஏற்ற மரம். அந்த வகையில் இந்த மரம் விவசாயிகளுக்கு ஒரு உண்மையிலேயே வரப்பிரசாதமாக அமையும். இதில் நல்ல ரகங்கள் வந்து விட்டது, வேகமாக வளரக்கூடிய ரகங்கள் வந்து விட்டது, நல்ல சந்தையிலும் வந்து கொண்டிருக்கிறது, நாளுக்கு நாள் தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்களுக்கும். அந்த வகையில் உண்மையிலே விவசாயிகள் இந்த குமிழ் மரத்தை தேர்வு செய்யப்பட்ட ரகங்களை, குளோனல் ரகங்களை தங்கள் விவசாய நிலங்களில் அறிமுகப்படுத்தும் பொழுது உண்மையிலேயே இது உங்களுக்கு கூடுதல் வருவாயை கொடுக்கும், நல்ல தனிப்பெரும் வருவாயை கொடுக்கும், நிரந்தர வருவாயை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை உங்களுடைய நல்ல தொழில்நுட்பத்துடன் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
1: இன்னைக்கு 22வது எபிசோட்ல குமிழ் மர சாகுபடி முறைகள், அதனுடைய தொழில்நுட்பம், இதை சார்ந்த பல தகவல்களை பார்த்திபன் சார் சொல்ல கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில வேளாண் காடுகள் சார்ந்து நமக்கு தெரியாத எத்தனையோ தகவல்களை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி 100 வாரங்களை தாண்டி வரப்போகுது, நிறைய புது புது விஷயங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். அதனால மிஸ் பண்ணாதீங்க, தொடர்ந்து கேளுங்க நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு N. பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

பாடல் அக்னி நட்சத்திரம் படத்துக்காக இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது பாடலாசிரியர் வாலி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நேயர்கள் இணைந்திருப்பது மனோரஞ்சிதம்.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து டிராமா ஃபெஸ்டிவல் 2026 வானொலி நாடக விழா 2026 மாயத்தூண்டில் நாடகம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 8:30.
0: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. நேயர்கள் கேட்கவிருப்பது மாயத்தூண்டில் நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன்.
2: சார், நீங்க தான் புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கீங்களா?
3: ஆமாம் சார், என் பேரு சிவா.
2: நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் சிவா. என் பேரு கணேசன். நான் ஒரு வாரம் லீவ்ல இருந்தேன், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். உங்களை பத்தி சொன்னாங்க, ரொம்ப சின்சியராக நீங்க.
3: அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எனக்குரிய வேலையை அன்னன்னைக்கே முடிச்சிடணும்னு பார்ப்பேன்.
2: வெரி குட், வெரி குட், நல்ல பழக்கம்.
3: இது என்னோட அப்பா கற்றுக் கொடுத்த பழக்கம் சார்.
2: உங்க அப்பா?
3: அப்பாவோட பேரு சுப்பிரமணியன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல 35 வருஷம் வேலை பார்த்துட்டு சூப்பரண்டா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு.
2: ஆமா ஆமா, சுப்பிரமணியன் சார், நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: எங்க அப்பா யாருக்கிட்டையும் எதுக்காகவும் கை நிட்டுறதில்லை, நெருப்பு மாதிரி இருந்தவர் சார். சூப்பரண்ட் சுப்பிரமணியன்னா மரியாதை தருவாங்க சார், முழுசா நம்புவாங்க.
2: ரொம்ப சந்தோஷம் சிவா. வாங்க, டீ சாப்பிட்டு வரலாமே
3: சார். ஆஃபீஸ் டைம், வெளியில் போனா அதுதான்.
2: ரொம்ப சின்சியரிட்டி உடம்புக்கு ஆகாது நண்பரே. வாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாம்.
3: இல்லை சார், வந்து
2: ஆட வாங்க சிவா, முதல் தடவையாக சந்திக்கிறோம், ஒரு வெல்கம் டீயாக கூட இருந்துட்டு போட்டுமே. வாங்க வாங்க. சிவா, உங்கள் வண்டியை நீங்கள் எங்கே பார்க் பண்ணியிருக்கீங்க?
3: நான் பஸ்ஸில் தான் வர்றேன் சார்.
2: வண்டி எதுவும் சர்வீஸ் போயிருக்கா என்ன?
3: இல்லை, என்கிட்ட வண்டி இல்லை, இனிமேல் தான் வாங்கணும்.
2: என்னங்க சொல்கிறீங்க, 3 வருஷம் சர்வீஸ்னு கேள்விப்பட்டேன், ஒரு 2-வீலர் கூட வாங்கலையா? வெளியில் சொல்லாதீங்க சிவா, சிரிக்க போகிறாங்க.
3: நம்ம சம்பளத்தில் கார் எப்படி சார்?
2: சரி, காரை விடுங்க, 2-வீலர் கூட வாங்கலையா?
3: சார், மேரேஜ் ஆகி கல்யாண கடனே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு இருக்கிறேன்.
2: அது சரி சிவா, உங்கள் ஒய்ஃப் எங்கே வேலை பார்க்குறாங்க?
3: அவங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது.
2: அட என்ன சிவா, நீங்கள் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படின்னுட்டு இருக்கீங்க. உங்களை சரியாக இன்னும் யாரும் மோல்டு பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்.
3: எங்கள் அப்பா ரொம்ப நேர்மையானவர், என்னைய அவர மாதிரியே வளர்த்துட்டாரு.
2: உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்ல?
3: எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அப்பா.
2: அடடா, அப்பா அப்பா அப்பா புராணத்தை நிறுத்துங்க சிவா. வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள்லாம் நம்மளை தேடி வராது சிவா, நாம தான் தேடி போகணும்.
3: கேட்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் வழி தான்.
2: நான் எதுக்கு இருக்கேன், நல்ல வழி நான் காட்டுறேன்.
3: ஓகே சார், நம்ம கிளம்பலாம், 2 ஃபைல் பெண்டிங் இருக்குது.
2: சிவா, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உடனே கிளியர் ஆனால் இங்கே யாரும் உங்களை கவனிக்க மாட்டாங்க. பெண்டிங் போடுங்க, டெய்லி உங்கள்கிட்ட தேடி வருவாங்க, சுற்றி சுற்றி வருவாங்க, நல்லா கவனிப்பாங்க சிவா.
3: இல்லை சார், ஃபைல் கிளியர் பண்ணுறது என்னோடய வேலை, அதுக்கு தானே எனக்கு சம்பளம்.
2: சிவா, சத்தமாக சொல்லாதீங்க, கேட்குறவங்க சிரிப்பாங்க. கொஞ்ச நாளில் உங்களுக்கு பேர் வச்சுருவாங்க, பிழைக்க தெரியாத ஆள் அப்படின்ட்டு.
3: நான் அப்படியே பழகிட்டேன் சார்.
2: உங்களால் உங்களை மாற்றிக்க முடியாது, ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். நல்ல வீடு வாங்கணும், 2-வீலர் வாங்கணும், 4-வீலரும் வாங்கணும், இதுக்கு ஒரு வழி இருக்குது.
3: அப்படியா, என்ன வழி சார்?
2: அதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வருவீங்களா அப்படின்னா எனக்கு தெரியல
3: சார். சார், வழி காட்டுங்க சார் ப்ளீஸ். என் ஒய்ஃபும் அப்பப்போ சொல்லுவாங்க சார், அவங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்குது சார்.
2: நியாயம் தானே சிவா, தன்னோட ஹஸ்பண்டு நல்லா கௌரவமாக வாழணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஆசை இருக்காதா என்ன? பை தி வே, அங்கே நிற்கிது பாருங்க, ரெட் கலர் காரு, 3 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன், இது 2வது காரு.
3: சூப்பர் சார், சூப்பர் சார்.
2: சிவா, நானும் ஆரம்பத்தில் தடுமாறினேன், எனக்கும் ஒருத்தர் வழிகாட்டினார்,

0: குட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் சிவா.
1: ஓகே சார், என்ன வழி சார் சொல்லுங்கள்.
0: ரொம்ப சிம்பிள் சிவா, இது ஒரு செயின் ப்ராசஸ். நாமெல்லாம் அதில் ஒரு பாகமாக இணைஞ்சிக்கணும்.
1: சிம்பிளாக சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்?
0: ஆ, வெரி குட் வெரி குட் சிவா, பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்க. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறார். முத முதல்ல ஒரே ஒரு லாரி வாங்கி ஆரம்பித்த பிஸ்னஸ் இது. இன்னைக்கு 5000 லாரிகள் ஓடிட்டு இருக்கு. அவரோட டார்கெட் என்ன தெரியுமா சிவா? இந்தியா பூராவும் அவரோட லாரிகளை இறக்கணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்.
1: ஓகே கணேசன் சார், இதில் நாம் என்ன செய்யணும்?
0: ஆ, வர்றேன் வர்றேன் வர்றேன். முதல்ல ஒரு 10,000 மட்டும் கட்டி உறுப்பினராக சேரணும்.
1: சரி,
0: ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா 6 மாதத்தில் 20,000 திருப்பி வாங்கிக்கலாம்.
1: இதில் எப்படி சார் கார் வாங்குறது?
0: ஆ, சொல்கிறேன் சொல்கிறேன் சிவா, நாம் இதில் ஏஜெண்ட்டாக மாறணும். நமக்கு கீழே நிறைய ஏஜெண்ட்டுகள் உருவாக்கலாம்.
1: சரி,
0: எவ்வளவு தூரம் உறுப்பினர்களை சேர்க்குறோமோ அவ்வளவு லாபம். ஒவ்வொரு உறுப்பினர் சேர்க்கறதுக்கும் கமிஷனாக காசு நமக்கு வந்துகிட்டே இருக்கு சிவா.
1: ஓகே ஓகே, இப்போ உறுப்பினர்களை எங்க தேடுறது?
0: அட, வெளியில ஏன் போய் அலையறீங்க? உங்க வழியில சொந்தம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க வைஃப் வழி சொந்தம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பல வழிகளில் உறுப்பினர்களை சேர்க்க சேர்க்க கமிஷன் வந்துகிட்டே இருக்கு சிவா. உங்களுக்கு பதவி உயர்வும் வரும்.
1: பதவி உயர்வா?
0: ஆமா சிவா, 50 உறுப்பினர்களை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா சில்வர் ஸ்டார் கிடைக்கும் உங்களுக்கு. 100 மெம்பர்களானா கோல்டு ஸ்டார் கிடைக்கும். அதுவே 200 மெம்பர் சேர்த்தா பிளாட்டினம் ஸ்டார் தான் நீங்க. வீடு தேடி காரு கிஃப்ட்னு வந்துகிட்டே இருக்கும். கமிஷன் மட்டும் நாம வாங்குற சம்பளம் மாதிரி 5 மடங்கு. மத்தவங்க இதை வெளியில சொல்ல மாட்டாங்க சிவா. என்னமோ, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.
1: சரி, இதை எப்படி சொல்றது, புரிஞ்சுக்குவாங்களா? உடனே சேருவாங்களா?
0: பேசணும் சிவா பேசணும், அதுதான் மூலதனம். எப்ப எங்க கூப்பிட்டாலும் நம்ம டீம் ஆளுங்க வருவாங்க. ஏன், நானே வருவேன். ஆளை மட்டும் பிடிங்க, நாங்க அவங்கள மெம்பரா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு முன்னால நீங்க மெம்பரா சேரணும்.
1: அது அது வந்து
0: ரொம்ப யோசிக்காதீங்க சிவா, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு.
1: ஓகே சார், ரொம்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும், நாளைக்கே ஜாயின் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக் சிவா.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
2: என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க?
1: ஒரு சந்தோஷமான செய்தி, அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன்.
2: சந்தோஷமான செய்தியா?
1: வளர்மதி, அப்பா எங்க?
2: 5:30 வாக்கிங் கிளம்பிடுவாரு. வாக்கிங் முடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி சிரிச்சுட்டு வர்றதுக்கு 7:30 ஆயிரும். ஆமா, எதுக்கு உங்க அப்பாவை விசாரிக்கிறீங்க?
1: எல்லாம் காரணமா தான் வளர்மதி. அவர் வர்றதுக்குள்ள இத பேசி முடிச்சிடணும். இங்க பாரு, போய் கதவு சாத்திட்டு வா, ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்.
2: ஒரு 5 நிமிஷம் இருங்க. நீங்க லேட்டா தான் வருவீங்கன்னு பேப்பரை திருத்துறதுக்காக உக்காந்தேன், எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன்.
1: என்ன அதிசய பேப்பர்?
2: நல்லா சொன்னீங்க, ஒரு பேப்பர் தொலைஞ்சாலும் அவ்வளவுதான், எங்க பிரின்சிபல் மேடம் ருத்ர தாண்டவம் ஆடிடுவோம். வர வர ரொம்ப டார்ச்சரா இருக்குதுங்க, பேசாம வேலையை விட்டுட்டு வந்துடலான்னு தோணுதுங்க.
1: வாமா என் செல்ல வளரு, இதுக்குதான் ஒரு வழி பிறந்திருக்குது.
2: உண்மையதான் சொல்றீங்களா? அப்ப நான் வேலையை விட்டுறலாமா?
1: ஆமா, உண்மையாதான் சொல்றேன்.
2: நீங்க சொல்றது கேக்குறதுக்கு நல்லாதாங்க இருக்கு, ஆனா எப்படி
1: வளரு? கணேசங்கிற என்னோட புது ஃப்ரெண்டு மூலமா கடவுள் கண்ணை திறந்துட்டாரு.
2: கடவுள் கண்ணை திறந்துட்டாரா? கணேசனா? யாருங்க அது?
1: நான் இப்ப ஜாயின் பண்ண புது ஆபீஸ்ல வேலை செய்யறவர் தான் கணேசன். அவர் ஒரு வாரமா லீவ்ல இருந்ததால இன்னைக்குதான் சந்திச்சோம். பேசின கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு.
2: சரிங்க சரிங்க, உங்க நண்பரோட பிராணம் போதும். சந்தோஷமான செய்தியை முதல்ல சொல்லுவீங்களா?
1: சொல்றேன் சொல்றேன். என்னோட வேலையில ஜாயின் பண்ண ஆளு, என்னோட பேட்ச், அதுக்குள்ள 2 கார் வாங்கியிருக்காரு வளரு.
2: அவரு பணக்காரரு வாங்கியிருப்பாரு.
1: அதான் இல்ல, நம்மள மாதிரி அவரு மிடில் கிளாஸ் தான்.
2: அப்புறம் எப்படி அவரால கார் எல்லாம் வாங்க முடியுது?
1: பிசினஸ் தான், சைடு பிசினஸ். நாமளும் அந்த பிசினஸ்ல இறங்கலாமா?
2: இறங்கலாம் தான். நானும் எத்தனை நாளைக்கு தாங்க இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயே வேலை பாக்குறது
1: வளரு. வெப்சைட்ல போய் நல்லா பாத்துட்டேன், கிளியரா இருக்கு எல்லாம். லாரி பிசினஸ், லாரி வாங்க வாங்க, வியாபாரம் கூடி பெரிய லாபம் சம்பாதிக்கலாம்.
2: எனக்கு புரியலங்க.
1: நாம நினைச்சா லாரி வாங்க முடியுமா? முடியாதுல. நாம அதுல மெம்பர் ஆகிற பட்சத்துல நாமளும் லாரிகளுக்கு உரிமையாளர் ஆகிறோம். ஒரு லாரி வாங்கி ஆரம்பிச்ச பிசினஸ் இன்னைக்கு 5,000 லாரி வாங்கி ஓஹோன்னு தொழில் சூடு பிடிச்சிருக்கு வளரு.
2: சரிங்க, நாம எப்படி மெம்பர் ஆகிறது?
1: சிம்பிள், ஒரு உறுப்பினர் எத்தனை ஷேர் வேணும்

0: வாங்கலாம். ஒரு ஷேர் விலை 10,000 ரூபாய்.
1: சரி, 10,000 கொடுத்து என்னங்க பெரிய லாபம்?
0: இங்க பாரு, 6 மாசத்துல வேணாம்னு சொல்லிட்டா டபுளா கிடைக்கும். இது எல்லாரும் செய்யறது. நாம ஒரு படி மேல போய் ஏஜென்ட்டா மாறுறதே ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
1: இதுல ஏஜென்ட் ஆயிட்டா அப்புறம் நாம பாக்குற வேலை என்னங்க ஆகுறது?
0: அது அது பாட்டுக்கு இருக்கும். இது சைடு பிசினஸ்.
1: அதெல்லாம் சரி, ஏஜென்ட் ஆகி என்னங்க பண்ணணும்?
0: நாம நிறைய பேரை மெம்பரா மாத்தணும். மெம்பர்ஸ் கூட கூட சேர சேர எல்லாத்துலயும் நிறைய கமிஷன் வரும். 50-100 பேரா சேர்த்துட்டோம்னா ஸ்டார் கொடுப்பாங்க, கார் கிடைக்கும், ஃப்ரீயா ஃபாரின் டூர் போகலாம், பெரிய வீடு வாங்கலாம். வளரு.
1: சரிங்க, அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க, எங்க அண்ணன், கூட வேலை பார்க்குற எல்லாருக்கிட்டையும் பேசுறேன். நிறைய மெம்பர்ஸ் நம்மளால உருவாகுவாங்க.
0: அப்படி போடு, எள்ளுனா என்னையா இருக்கீங்க. சரி சரி, முதல்ல ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணு.
1: நல்ல வசதியான வாழ்க்கை வாழணுங்க. ஒரு ஏசி கூட நம்ம வீட்டில் இல்லை. காரு, மோட்டர் சைக்கிள் எதுவுமே கிடையாது. ஏதோ 4 சுவரை மட்டும் கட்டி வச்சிருக்கிறாரு உங்க அப்பா.
0: அப்பானதுதான் ஞாபகத்துக்கு வருது. வளரு, இங்க பாரு, அப்பா முன்னாடி அவர் இருக்கிறப்ப எதுவும் இதை பத்தி பேசக்கூடாது. சின்ன சந்தேகம் வந்தாலும் போதும், கட்டையை போட்டுவாரு, அப்புறம் தத்துவமா பொழிய ஆரம்பிச்சிருவாரு.
1: சரிங்க, உங்க அப்பா வர நேராச்சு, ரகசியமா நாம செயல்படணும்.
0: ஆமா வளரு, ஆமா.
2: ஹலோ ஹலோ.
3: மதிப்பிற்குரிய உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். 10-11 வாழ்ந்துட்டு போறக்கூடிய இந்த சமூகத்துல உங்களுக்கான அடையாளத்தை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. இந்த மேடையில் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஸ்டார்களை பாருங்க. நேத்து வரைக்கும் அவங்கெல்லாம் சாதாரணமானவங்களா இருந்தாங்க, இன்னைக்கு ஸ்டார்களா ஜொலிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு புதுமுகம், இளைஞர், துடிப்பானவர், என்னுடைய இனிய நண்பர் திரு சிவா, அவங்கள உங்களுக்கு கரகோஷத்தோட வரவேற்கிறீங்க. எல்லாரும் முதல்ல சில்வர் ஸ்டார் ஆகி அப்புறம்தான் கோல்ட் ஸ்டார் ஆவாங்க. ஆனா நம்ம சிவா நேரடியாவே கோல்ட் ஸ்டார் ஆயிட்டாரு. அடுத்த மீட்டிங்ல அநேகமா பிளாட்டினம் ஸ்டாரா மாறினாலும் மாறுவார் நம்புறேன். வாழ்த்துக்கள் சிவா, வாழ்த்துக்கள்.
0: சார் ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளவு பெருமையும் புகழும் பணமும் எல்லாம் உங்களால தான் சார். இந்த பெருமை எல்லாமே உங்களுக்கு தான் சார் சேரும்.
2: நோ நோ நோ சிவா, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உழைப்பால் தான் சிவா. உங்களோட மனைவியோட தியாகத்தால் வந்தது. உங்களை முழுசாக நம்பி அர்ப்பணிப்போட வேலை செய்ய வச்சாங்கல்ல, அதுக்கான பலன் தான் இது.
1: உங்கள் வழிகாட்டுதலுக்கு முன்னால் என்னோட தியாகம் ஒன்றுமே இல்லைண்ணா.
2: நல்லது வளர்மதியம்மா, இனிமேல் தான் இன்னும் நிறைய மெம்பர்களை நீங்கள் சேர்த்து அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும்.
1: அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, நீங்கள் செஞ்ச இந்த உதவியை நாங்கள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம்.
4: சிவா, சிவா,
0: கூப்பிட்டீங்களாப்பா?
4: நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாப்பா?
0: அப்பா என்னப்பா, என்ன கேள்விப்பட்டீங்க?
4: ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத சிவா. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால
0: என்னப்பா?
4: வேண்டாம் சிவா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுப்பா.
0: அப்பா இங்க என்ன இருக்கு விட்டுட்டு பறக்கிறதுக்கு? பூரா குண்டு மாதிரி ஒரு வீடு, அதுல பெட்டி பெட்டியா சின்ன சின்ன ரூமு. இங்க பாருங்க, உங்களை மாதிரி வேலை பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? காரு பங்களான்னு சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்கப்பா.
4: அவங்களும் நானும் ஒன்னா சிவா? எப்படி அவங்க காரு பங்களாவோட வாழ்ந்தாங்கன்னு உனக்கு தெரியாதா?
0: அப்பா எனக்கு தெரிய வேண்டாம்ப்பா. அவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க, கமிஷன் வாங்கினாங்க, நான் நெருப்பு மாதிரி பெருமை பேசி பேசி என்னப்பா கண்டீங்க?
4: சிவா, நான் பெருமை பேசலப்பா, உண்மையை தான் சொன்னேன். என் புள்ள என்ன மாதிரி நேர்மையா வாழணும்னு நான் ஆசைப்படுறது தப்பா?
0: அப்பா
4: வேண்டாம்ப்பா, விட்டு சிவா.
0: விட முடியாதுப்பா, புலி வாழை பிடிச்சிட்டே விட முடியாது. விட்டா எனக்கு தான் நஷ்டம்.
4: பரவாயில்ல பரவாயில்ல சிவா, இந்த நஷ்டத்தோடைய வெளியில வந்துரு. டே டே டே, எம்எல்எம்ங்கிறது ஒரு மோசடி திட்டம் பா. திடீர்னு ஒரு நாள் எல்லாரும் ஓடிடுவாங்க, நம்ம பணம், மரியாதை எல்லாமே போயிடும்.
0: அப்பா ஏன்பா இப்படி அபசகனமா பேசுறீங்க? நான் மட்டும் பணம் போடல, என் பின்னால நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க.

0: முன்னாடி செஞ்சவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிச்சிருக்காங்கப்பா, சந்தோஷமா இருக்காங்க. இத்தனை பேரும் தெரியாமல செஞ்சிருக்காங்க.
1: சிவா, ஈஸியா வர்ற பணம் ஆபத்தானது. வந்த வேகத்திலேயே போயிரும். இதெல்லாம் நம்பாதப்பா. நம்ம பணம் போனாலும் பரவாயில்ல, நம்மளால சேர்ந்தவங்க பணமும் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நம்மளால எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்?
2: மாமா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எதையுமே நெகட்டிவா ஏன் பாக்குறீங்க?
1: இல்ல, நான் ஒன்றும் நெகட்டிவா பாக்கலமா, உண்மையை தான் பாக்குறேன். பணம் உங்க ரெண்டு பேரு கண்களையும் மறைக்குது. உழைக்காம கிடைக்கிற பணம்

0: மாலை எப்படிப்பா பதில் சொல்ல முடியும்?
1: மாமா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எதையுமே நெகட்டிவா ஏன் பாக்குறீங்க?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் ஒன்றும் நெகட்டிவா பாக்கலமா, உண்மையை தான் பாக்குறேன். பணம் உங்க ரெண்டு பேர் கண்களையும் மறைக்கிது. உழைக்காம கிடைக்கிற பணம் நமக்கு நல்லது செய்யாது.
2: என்னது என்னது, உழைக்காம கிடைக்கிற பணமா? உங்களுக்கு தெரியுமா, ஊர் ஊரா தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கன்னு சுத்துறேன், தொண்டை வத்தி போற அளவுக்கு பேசுறேன், அவங்கள மெம்பர் ஆக்குறேன்.
0: மெம்பர் ஆக்குறேங்கிற பேர்ல உன்னோட தூண்டுதல் வார்த்தைகளால அவங்களையெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறப்பா.
1: மாமா நாங்க முன்னேறி வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா மாமா?
0: வளர்மதி, இப்ப நீ அழற மாதிரி காலம் பூராவும் நீ அழுதுகிட்டே இருக்க கூடாதுன்னு தான்ப்பா இதெல்லாம் சொல்றேன்.
2: ஏன்பா நெகட்டிவாவே பேசுறீங்க?
0: நெகட்டிவா ஆயிடக்கூடாதுன்னு தானே சொல்றேன்.
2: இங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். நாங்க தெளிவா சிந்திச்சு எடுத்த முடிப்பா, தயவு செஞ்சு இதுல தலையிடாதீங்க.
0: சரிப்பா, லாரி பிஸ்னஸ் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா படலை. அதிகமான கமிஷன் வந்து என் மனசை ஏதோ உறுத்துது.
2: அப்பா யாரையும் நாங்கள் ஏமாத்தலப்பா, அவங்களுக்கு உதவிதான் செய்யல.
0: இல்லை இல்லைப்பா, நியாயமில்லாத பிஸ்னஸ் எதுவானாலும் அது நிலைக்காது.
2: அப்பா என்ன கோபப்படுத்தாதீங்க, நியாயம் நியாயம் சொல்றீங்கல்ல, நீங்க எவ்வளவு நேர்மையா, யார் கையையும் எதிர்பார்க்காம யாருன்னு கை நீட்டா வாழ்ந்தீங்கல்ல, என்ன நல்லது நடந்துச்சு? அம்மா திடீர்னு இறந்து போனாங்க, அப்ப அம்மாவை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன சொத்து இருந்துச்சு?
0: சிவா எதை எதோட முடிச்சு போட, அதுக்கு அம்மா இறந்தது கடவுள் சித்தம், முடிவு வந்துட்டா பணம் சொத்து எதுவுமே பயன்படாதுப்பா.
2: சரி, உங்களோட உங்க கேடல வேலை பார்த்தவங்க எல்லாரும் தோப்பு அடுக்குமாடி வீடுகளுக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. உங்க ஆபீஸ்ல ரிட்டையர்ட் ஆன பியூன் நீங்க வாக்கு போற அதே கிளப்புக்கு கார்ல வந்து இறங்குறாரு, நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, மனசு வலிக்குதுப்பா.
0: நமக்கு ஏன்பா மனசு வலிக்கணும், அது மனசாட்சியை வித்து வாடுறாங்கல்ல அவங்களுக்கு தான் மனசு வலிக்கணும், நமக்கு ஒன்றும் மனசு வலிக்கணும்னு தேவையில்லை. புதுசு புதுசாக காரில் வர்றதும் அடிக்கடி சிவா வந்து அவங்களோட போகிறதும் எங்கேயோ என்னமோ தப்பு நடக்குது தப்பு நடக்குதுன்னு
2: பாருங்க. வீடுன்னு இருந்தால் நாலு பேர் வரத்தான்ப்பா செய்வாங்க. காரில் என்னை தேடி வந்தா பெருமை தானங்கப்பா, அதை பார்த்துதான் அக்கம் பக்கம்லாம் எங்கிட்ட தானாக வந்து மெம்பராக சேர்றாங்க.
0: நிறுத்துறியா நிறுத்துறியா, கொஞ்சம் பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
2: அலட்சியமா சொல்லல, அக்கறையில தான் சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்கப்பா, நாங்க வேணா வேற வீட்டுக்கு போயிடுறோம்.
0: சிவா என்னப்பா சொல்ற, அம்மா வந்த வீடுடா, நீங்க இங்கே இருங்க, நான் கிராமத்து வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இருந்து வர்றேன்.
2: அதுவும் சரிதான், கூடவே இருந்து ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு வாழ்றதை விட கொஞ்சம் தூரமா இருக்கிறது நல்லதுப்பா.
1: என்னங்க ஏன் மாமாவை போ சொல்றீங்க?
2: சாமி இரு போட்டோம்.
1: ஹலோ அண்ணா. ஆமாண்ணா, தூங்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்ண்ணா? ஏண்ணா பதற, இந்த எழுப்புறேன் இருண்ணா, இரு கொஞ்சம் இரு. என்னங்க, எங்க அண்ணன் போன்ல ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? எந்திரிக்க முதல்ல என்னன்னு கேளுங்க.
2: தூங்க விட மாட்டியா, என்னன்னு கேளு.
1: கேட்டேங்க, உங்ககிட்ட தான் பேசணும்.

0: ஆமா.
1: குடு மாப்பிள, என்ன விஷயம்? யார் சொன்னா? வாய்ப்பே இல்லை. வெப்சைட்டில் பார்க்க சொல்லுது. ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கு மாப்பிள. பிரான்ச் ஆஃபீஸில் கேட்க சொல்லு. செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன் மாப்பிள.
0: ஏதோ ப்ராப்ளமா?
1: ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணே ஒரு சந்தேக பிராணி. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் ஆக்கிடுவாப்ல.
0: அப்படி என்னங்க டென்ஷனு? நான் வேணா பேசட்டுமா அண்ணங்கிட்ட?
1: வேணா வேணா வேணா, நானே டீல் பண்ணிக்கிறேன். ஹீட்டர் போடு, குளிச்சுட்டு வந்துடு.
0: என்னங்க என்னங்க?
1: ஏ இருமா, இரு வந்துடுறேன்.
0: ஐயோ சீக்கிரமா வாங்க, எனக்கு பதட்டமா இருக்கு, மயக்கமா வருதுங்க.
1: இந்த ஆர்ப்பாட்டம் பண்ற வர மாட்டேனா?
0: எனங்க எனங்க, போன்ல என்னோட ஃப்ரெண்ட் பேசுறா.
1: ஏ என்ன
0: என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு பதட்டமா இருக்குது.
1: வளரே, என்ன பேசுனாங்க உன்னோட ஃப்ரெண்ட்?
0: நம்ம கம்பெனியை இழுத்து மூடிட்டு ஓடிட்டாங்களா நியூஸ்ல
1: வருது. இங்க பாரு, உளறாத, இதெல்லாம் நம்பறபடியா இருக்கு? கம்பெனிக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு வளரே. 10,000 லாரி இருக்கு, பாய சுருட்டுற மாதிரி சுருட்டிட்டு ஓட முடியுமா? வெப்சைட்ல எல்லாம் தெளிவா இருக்கு, பார்க்க சொல்லு. யாவது
0: சொன்னீங்க? சொன்னேன், வெப்சைட் காலியா இருக்குதா?
1: ஏதாவது டெக்னிக்கல் எரரா இருக்கலாம், பிரான்ச் ஆபீஸ்ல பார்க்கலாம்ல.
0: ஐயோ அதையும் கேட்டேங்க, டேபிள் சேர் ஃபேன் எதுவுமே இல்லையா? எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டாங்களா?
1: ஏய் என்ன புது கதையா இருக்கு? லேப்டாப் எடு, நாமளே செக் பண்ணிப்போம்.
0: இத பாருங்க, நல்லா பாருங்க, எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏங்க அந்த கணேஷ் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா?
1: இரு இரு இரு இரு, நானே ஃபோன் பண்ணுறேன். என்ன ரிங்கு ஃபுல்லாக போகுது, எடுக்கவே இல்லை.
0: இருங்க, அவங்க ஒய்ஃபோட நம்பர் என்கிட்ட இருக்குங்க, நான் அடித்து பார்க்குறேன்.
1: ஃபோன் பண்ணு, நான் பிரான்ச் மேனேஜருக்கு கால் பண்ணி பார்க்கணும்.
0: சரிங்க. ஐயோ ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஹலோ ஹலோ, நான் வளர்மதி பேசுகிறேங்க்கா. எப்போ எந்த ஆஸ்பத்திரிக்கா?
1: வளரு, என்னாச்சு, ஏன் அலறற?
0: என்னங்க, அந்த கணேஷ் அண்ணா இருக்கார்ல, அவரே மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காராங்க, ஐசியூல இருக்காராங்க.
1: சரி இரு இரு,
0: பதற்றமா இருக்குங்க.
1: அமைதியா இரு வளரு, பதற்றப்படாத, உனக்கு ஏதாவது ஆயிரம் போகுது, பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன்.
0: இல்ல ஏதோ தப்பா தெரியுதுங்க. கடவுளே எங்களை காப்பாத்து கடவுளே, நிறைய பேர் சேர்த்து விட்டோமே, பணம் பூரா போயிடுச்சுங்க, பணம் பூரா போயிடுச்சு. ஐயோ நம்மகிட்ட கேட்பாங்களேங்க எல்லாரும், என்னங்க பதில் சொல்றது?
1: வளரு குழம்பாத வளரு,
0: எப்படிங்க தலை காட்டுறது, என்னங்க பதில் சொல்றது?
1: கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா?
0: இப்ப என்னங்க செய்ய சொல்றீங்க? ஓடி போனவங்கள எங்க தேடி பாப்பீங்க?
1: வாய மூடுறியா? நீங்க சேர்ந்து தானே பிசினஸ் பண்ண, இப்ப நான் செஞ்ச மாதிரி சொல்றோம்.
0: நீங்க விவரமானவரன் தானங்க தலையாட்டுனே, இப்படி ஏமாளின்னு தெரியாம போச்சே.
1: ஏமாளினா எனக்கு கெட்ட கோவம் வரும் பாத்துக்க வளரு.
0: கோவம் வந்து என்னங்க பண்றது, இப்படி ஆயிப்பச்சுல கடைசியில.
1: சரி சரி வளரு, கொஞ்சம் பேசாம இரு.
0: கணேசே மாதிரி மருந்து குடிச்சிடலாம், வேற வழியே இல்ல, குடிச்சிட்டு போய் சேர்ந்துடலாம். பயத்தோட என்னால வாழ முடியாதுங்க, இதைய வெடிச்சு செத்துருவேன். எங்க போலீஸ் எதுவும் வந்திருக்குமோ? ஐயோ கடவுளே, நெஞ்சு வடிக்குதே.
1: வளரு பேசாம இரு, யாரு நான் பாக்குறேன், பேசாம தைரியம் பாரு.
0: கடவுளே போலீஸா இருக்க கூடாது.
1: வாங்கப்பா, நீங்க
2: சிவா?
1: அப்பா நான் தோத்துட்டேன்ப்பா.
2: விடு சிவா, முடிஞ்சத பேசாத, நினைக்காத.
0: மாமா எல்லாம் போச்சு மாமா, ஒரே நாள்ல எல்லாம் போச்சு மாமா.
2: விடுமா விடுமா, எல்லாம் எனக்கு தெரியும்.
0: பயமா இருக்கு எனக்கு, 50 லட்சம் வேணுமா மாமா? என் நகைய கலட்டி தரேன் மாமா, எப்படியாவது இந்த இக்கட்ல இருந்து எங்களை காப்பாத்துங்க மாமா.
2: நகையெல்லாம் ஒண்ணு வேணாமா, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. யாரோட பழியும் பாவமும் நமக்கு வேணாம். சிவா
1: சொல்லுங்கப்பா,
2: யார் யாருக்கு எவ்வளவு பணம் தரணும்னு எனக்கு லிஸ்ட் கொடு, நான் எல்லாத்தையும் அடைச்சிடுறேன்.
1: அப்பா எப்படிப்பா, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எப்படிப்பா இவ்வளவு பணம் கிடைக்கும்?
2: சிவா, பேர பிள்ளைகளுக்கு இந்த தாத்தாவோட பரிசா இருக்கட்டும்னு கிராமத்துல ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தேன். வளர்மதி 50 லட்சம்னு சொன்ன, இதோட போகட்டும், நல்ல விலைக்கு இடம் போனது.

0: யதார்த்தமா வித்து காசாக்கி வச்சிருந்தேன், கவலைப்படாதீங்க.
1: அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்னோட பேராச கண்ணை மறைச்சிருச்சுப்பா, தட மாறி போயிட்டேப்பா.
0: முதல்ல அழுவதை நிறுத்துறீங்களா இல்லையா? சிவா
1: சொல்லுங்கப்பா.
0: வளர்மதி, உங்களோட மாற்றம் முதல்ல எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. வீடு என்ன அரகமாயிருச்சு, மூச்செல்லாம் முட்டுச்சு. அதான் கிராமத்து வீட்டுக்கு போனேன், அங்கேருந்து உங்களை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் சிவா, பேராசை இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை சுகமானது. பணம் சேர்க்கணும் சேர்க்கணுங்கிற ஆசை குழியில் தான் தள்ளும். அதை விடுங்க, பழசை மறந்துடுங்க, புதிய வாழ்க்கையை ஆரம்பிங்க. யாரும் உங்களை கை நீட்டி கேட்க முடியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் உங்களை.
1: அப்பா எங்களோடய இருந்துங்களேப்பா.
2: ஆமாம் மாமா, நீங்கள் வேணும் மாமா எங்களுக்கு.
0: ஆ நான் வருவேன், ஆனால் இப்போ இல்லை. எப்போ இந்த வீட்டுக்கு வரணும்னு எனக்கு தோணுதோ அப்போ கண்டிப்பாக வர்றேன், பயப்படாமல் இருங்க. ஆ சரி, நான் போயிட்டு வரேன்.
3: சில மாதங்களுக்கு பிறகு.
4: சார் வணக்கம்.
5: வணக்கம். நீங்க?
4: என் பேரு வினோத், உங்களை பாக்குறதுக்கு தான் ரொம்ப நேரமா கேன்டீன்ல வெயிட் பண்றேன் சார்.
5: ஆபீஸ் வந்து பாத்துக்கலாமே
4: சார். இது ஆபீஸ்ல பேசுற விஷயம் இல்ல சார்.
5: சார் என்ன சொல்றீங்க எனக்கு புரியல.
4: புரியுற மாதிரியே சொல்றேன் சார், உட்காருங்க சார் ப்ளீஸ். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் சார்.
5: சொல்லுங்க
4: சார். நேரடியாவே நான் வரேன், புது எம்எல்எம். இது நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கல்ல அது மாதிரி இல்லை, எங்களோடது ரிஜிஸ்டர்டு நிறுவனம், இடமாகவே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நல்ல வழிகாட்டுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை சார். வெளிநாடு சுற்றுலா, காரு, வீடு எல்லாம் போனஸாக கிடைக்கும் சார்.
5: சார் எது வேணாலும் என் உழைப்பால் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு நேரமாச்சு, எனக்கு இந்த எம்எல்எம் பிஸ்னஸே வேண்டாம், நான் வர்றேன், ரொம்ப நன்றி
4: சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க, இந்த நிற்கிறது பாருங்க, புது புல்லட்டு, அது உங்களுக்கு தான் சார், எடுத்துகிட்டு போங்க.
5: 6 மணிக்கு பஸ் வந்துடும், புல்லட்டை விட பஸ்ஸு காஸ்ட்லி, வரட்டுமா
4: சார். ப்ளீஸ் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் இந்த புது புல்லட்டில் தான் போகணும் சார். இந்தாங்க சார் சாவியை, பிடிங்க சார்
5: சார்.
4: இந்தாங்க சார்.
5: சார் என்ன சார் இது? சார் வேண்டாம் சார், விடுங்க சார். சார் சார் விடுங்க, இது விடுங்க சார். சாவியில் சார் விடுங்க சார். சார் எங்கே போகிறீங்க சார்? சாவி விட்டு எங்கே சார் போகிறீங்க சார்? நில்லுங்க. ஹலோ சார் நில்லுங்க சார், கூப்பிடுறல நில்லுங்க சார்.
1: என்ன கூப்பிட கூட போய்கிட்டே இருக்காரு
0: சிவா.
1: அப்பா என்னப்பா நீங்க வர்றீங்க இங்கிட்டு இருந்து, என்ன நடக்குது இங்க?
0: அப்பா வாங்கி கொடுத்தத வேணான்னு சொல்லிடுவியா?
1: அப்பா அப்பா நீங்களா?
0: நான் தான் சிவா, வினோத் நான் அனுப்புன ஆள் தான். நீ மாறிட்டேன்னு தெரியும், அதுதான் புது புல்லட்டோட வந்தேன். இருந்தாலும் எங்கேயாவது ஒரு மூலையில் உனக்கு பழைய ஆசை இருக்குமோன்னு ஒரு சந்தேகம், அதான் வினோத்தை வச்சு டெஸ்ட் பண்ணேன். இந்த டெஸ்டில் நீ ஜெயிச்சிட்ட, அதுக்கு தான் இந்த புல்லட்டு பரிசு.
5: அப்பா நான் சன் ஆஃப் மிஸ்டர் சுப்பிரமணியன்ப்பா, ரொம்ப நன்றிங்கப்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருங்க எனக்கு, நான் உங்கள் பையன்ப்பா.
0: சிவா இப்போதான் எனக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குப்பா, எடு வண்டியை வீட்டுக்கு.
5: ஓகேங்கப்பா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மாயத்தூண்டில், வானொலி நாடக விழா நாடகம். எழுதியவர் ஜே நிவேதா ஜெயக்குமார். நாடகத்தில் பங்கு பெற்றோர் சிவாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், வளர்மதியாக சாந்தி சுரேஷ், சிவாவின் அப்பா சுப்பிரமணியனாக ஜோசப் டிசௌசா, நண்பர் கணேசனாக ஆர் ஞான வடிவேல், மற்றும் வினோதாக எல் என் ஜி ரவிசங்கர். ஒளிப்பதிவு எம் ஜெயப்பிரியா, அமைப்பில் உதவி.
6: Good evening, this is Akash Rani and I am Sai Ramuchthaba with the news at 9. The headlines. Public examinations amendment bill introduced. The headlines.

0: ஆய்வுகள் குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட அண்ணா பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை முன்னாள் தலைவர் டாக்டர் அருள் அறம் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, குறிப்பா நிர்வாகத்துறையில இருக்கக்கூடிய அதிகாரமிக்க வாய்ப்புகள், மேலும் அனிமேஷன், கிராபிக்ஸ் போன்ற டிஜிட்டல் தளத்துல தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் சார். நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, தற்போது ஆண்களுக்கு நிகரா பெண்களும் இதழியல் துறையில சம வேலை வாய்ப்பு, சம ஊதியம் பெற்று வர்றாங்க அப்படின்னு. இந்த சூழல்ல இப்போ இதுல வந்து பெண்களுக்கான ஒரு சில விஷயங்களை வந்து இப்ப பார்க்கிறேன். என்னன்னா, நிறைய பெண்கள் வந்து இந்த துறையில வந்து வரும்போது ஒன்னு ரிப்போர்ட்டிங் சைட்ல போறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுறாங்க, இன்னொன்னு நியூஸ் ரீடிங் அப்படின்ற இதுக்கும் ரொம்ப ஆசைப்படுறாங்க, ஆர்வப்படுறாங்க. அப்ப இது ரெண்டுத்துக்குமான விஷயங்களுக்கு அவங்க எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சார்? ஏன்னா மொழி ஆளுமை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: மொழி ஆளுமை முக்கியம், அதோட நான் முதல் சொன்ன மாதிரி கருத்தியல் தாக்கம் அதோட முக்கியம். நீங்க கருத்தியல் தாக்கம், ஒரு சமுதாய ஆர்வம் இருந்ததுன்னா மொழி ஆளுமை குறைவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க போக போக உங்க கருத்துக்களை வெளிக்கொண்டு வர்ற திறமை ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த கருத்தியல் தாக்கம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ல போனா வந்து ஒரு காலத்துல வந்து ஜேர்னலிஸ்ட்னா விமன்னா வந்து ஃபிலிம் ரிவ்யூ ரைட்டர்ஸ், ஃபேஷன் கவரேஜ், அதில் வந்து ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் கவர் பண்றவங்க தான் பவர் உண்டு. முந்தி ஒரு டெக்ஸ்ட் புக் ஜோக் உண்டு, அதே ஜோக்கு வந்து நான் வேலை பார்த்த நிறுவனத்திலே நிறைவேறிச்சு. லேடி ரிப்போர்ட்டர் வந்து ஒரு ஃபிலிம் ரிவ்யூ கவர் பண்ண சீப் ரிப்போர்ட்டர் அனுப்பினாராம். அவங்க போயிட்டு வந்து திருப்பி வந்து ஃபிலிம் ரிவ்யூ நடக்கல பிகாஸ் தியேட்டர் வந்து ஃபயர் ஆயிருச்சுன்னு சொன்னாங்களாம். ஆனா அதே மாதிரி டெல்லியில வந்து இப்படி ஒரு தியேட்டர் ஃபயர் ஆகும்போது எங்க ரிப்போர்ட்டர் அந்த இதுக்கு போயிட்டு அந்த ஃபயர்ல ரெஸ்ட் பண்ணி அந்த செய்தியை கவர் பண்ணாங்க. லேட்டர் வந்து அவங்க பல நாடுகளுக்கு ஃபாரின் கரஸ்பாண்டன்ட் போயிருக்காங்க, பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டரும் அவால்வ் ஆயிருக்காங்க. முந்தி வந்து எடிட்டிங்ல வந்து அவங்க நைட் ஷிப்ட் வாங்க விரும்ப மாட்டாங்க, ஆர்கனைசேஷனும் ஒரு சேஃப்டிக்காக போட மாட்டாங்க. இப்போ சில நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா நைட் ஷிப்ட்லயே வந்து மெஜாரிட்டி விமனா தான் இருக்காங்க. இது மாறி போச்சு. ஆனா வந்து இந்த விமனும் வந்து அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம வந்து ஒரு சேஃப் சோன்ல இருக்கணும், அதோட நாங்க வந்து போதும், சேஃப் சோன் தான் முக்கியம், பெரிய ஆளா வர்றது முக்கியம்னு அதை நினைக்காம சேஃப் சோன் தான் முக்கியம்னு நினைச்சாங்கன்னா வந்து அது முன்னேற்றம் கஷ்டம். நார்மலா நம்ம சொல்லுவாங்க தெர் இஸ் அ இமேஜினரி கிளாஸ் சீலிங், அதை தாண்டி விமன் போக கூடாதுன்னு. இப்போ அப்படி கிடையாது, விமன் கேன் கிராஸ் த கிளாஸ் சீலிங் ப்ரொவைடட் தே ஹாவ் இனிஷியேட்டிவ். அவங்க யாரும் தடை பண்ண முடியாது. அது ஒரு காலத்துல அப்படி இருந்தது, இப்ப கிடையாது.
0: நிச்சயமா சார், இதழியல் துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க சொன்னீங்க, பிரிண்ட் மீடியா இருக்கு, ஆடியோ மீடியம் இருக்கு, விஷுவல் மீடியா இருக்கு, அண்ட் இப்ப சோசியல் மீடியாலையும் வந்து டாமினேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதுல எதுலாம் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார்?
1: பேசிக்கலி ஜேர்னலிசத்துல போறவங்க வந்து கான்டென்ட் ஓரியன்டா இருப்பாங்க. அவங்க அடுத்து வந்து அவங்க ஷிப்ட் ஆகிறனா பிஆர் அவார்டு ஷிப்ட் ஆகலாம், அங்கேயே நியூஸ் லெட்டர் கொண்டு வாங்க, இன்டர்னல் பப்ளிகேஷன், எக்ஸ்டர்னல் பப்ளிகேஷன்ஸ் பண்றதுக்கு தே கேன் ஈஸிலி ஃபிட். மற்றபடி கான்டென்ட் ரைட்டர்ஸ் ஆகிட்டு பெரிய பெரிய கார்பரேட் ஃபார்ம்ஸுக்கும் போகலாம். மற்றபடி அவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு தீமேட்டிக் தாக்கம் அவங்களுக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்வாயர்மெண்டில் அவங்களுக்கு நாட்டம் இருந்துன்னா லேட்டர் தே கேன் பி என்வாயர்மெண்டல் ரைட்டர்ஸாகவும் போகலாம், என்வாயர்மெண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸாகவும் போகலாம். அது மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் நாட்டம் இருந்துன்னா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் வந்து இந்த மீடியா படிக்கிறவங்க வந்து மோர் தென் ஜேர்னலிஸ்ட் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் தாக்கம் அதிகமாக வந்திருக்கு. மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கும் போகிறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சமீப காலத்தில் இந்த ஜேர்னலிசம் டைல்யூட் ஆகி இந்த மல்டிமீடியா இது மாதிரி வந்த பிறகு மக்களுக்கு வந்து அந்த கருத்தியல் தாக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. அந்த கருத்தியல் தாக்கம் குறையும் போது அந்த ஒரு டிசைன் திங்கிங் இந்த மாதிரி தான் அதிகம் வருது. அது யூஸ்ஃபுல் தான். அது வந்து அந்த ப்ரைம் ஜேர்னலிசத்துலேருந்து தெர் இஸ் அ ஷிஃப்ட் இன் ஃபோக்கஸ். இது அந்த டிசைன் கிராஃபிக்ஸு அதுக்கப்புறம் மீம்ஸ் இதே மாதிரி போடுறதுக்கு பயன்படுது. அந்த ரொம்ப டீப்பாக எழுதுற அந்த கான்டென்ட் கிரியேஷன் வந்து குறைஞ்சி போகுது.
0: நிச்சயமா சார், இப்போ படிக்கிறாங்க இல்லையா மாணவர்கள், டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு, இல்லை எனி அதர் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு ஈக்குவலா ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து சம்பளம் வந்து கிடைக்குமா, அதற்கான வாய்ப்புகள்?
1: ஆக்சுவலா வந்து நான் அண்ணா பல்கலைக்கழகத்துல பணி புரிஞ்ச நேரம் எங்க வைஸ் சான்சலர் வந்து ஒருக்கா மீட்டிங்ல சொன்னாரு, நம்ம இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் ஓரளவுக்கு தான் போக முடியும், ஆனா வந்து இந்த மீடியா மாதிரி படிப்பு அடுக்கும் அடுத்த லெவலான படிப்பு இன்னும் ரொம்ப ஹையா போகலான்னு. Sky is the limit for media people. Only thing வந்து உங்கள் டேலண்ட்டை பொறுத்தா இருக்கு. உங்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டீங்க, உங்களை வந்து நீங்கள் திறன்பட வச்சுருந்தீங்க, ஒரு கருத்தியல் தாக்கம் இருந்துன்னா உங்கள் வந்து எப்படினாலும் நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன்ஸை மாறிட்டே இருக்கலாமே ஒழிய, ஆனால் உங்கள் ஜேர்னலிஸ்ட்னு உள்ளது உங்களுக்குன்னு உள்ள ஐடென்டிட்டி, உங்களுக்குன்னு உள்ள கிரெடிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும், உங்களுக்குன்னு உள்ள ஸ்பேஸ் வந்து ஒரு ஜாப் ஸ்பேஸும் கண்டிப்பாக இருக்கும். அதனால நீங்க

0: வந்து இன்ஜினியரிங் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாப் தான் போக முடியும், ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. அதுக்கு மேலே வர்றதுனா இந்த மாதிரி கருத்தியல் தாக்கம் உள்ளவங்க வந்து தே கேன் பிகம் அ மச் கிரேட்டர் பீப்புள்.
1: நிச்சயமா சார், இன்னைக்கு வந்து நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு, நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய மீடியாஸ் வந்து இருக்கு. இப்போ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? அதே மாதிரி வந்து ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போயிடுறாங்க, அது கரெக்டா அந்த ஒரு நிலைத்தன்மை இருக்கா சார்?
0: முந்தி வந்து வேஜ் போர்டு கீழே அந்த நியூஸ் பேப்பர்ஸ் சேலரி டிட்டர்மைன் பாச்சு. இப்போ வர வர நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் வந்து அந்த வேஜ் போர்டை ஃபாலோ பண்ண விரும்புறது இல்லை. டெலிவிஷன் அதே மாதிரி வந்த பிறகு வந்து டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு அந்த வேஜ் போர்டு இது அதுக்கெல்லாம் அப்ளையும். ஆனால் வந்து அந்த திறமையை வந்து அடாப்ட் பண்ணி ஒரு அடாப்டபிலிட்டி டு த நியூ டெக்னாலஜி டு நியூ என்வாயர்மெண்ட் டு நியூ சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொன்றா மாறி போய் நம்ம சர்வே ஆகிறது நம்ம நல்லாவே ஃப்ளரிஷ் ஆகிறக்கும் இந்த மீடியால நல்ல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நிச்சயமா சார், அரசு பணியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் ஜேர்னலிசம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இருக்கு சார்?
0: நீங்க அரசு பணி வந்து முந்தைய காலத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா மிகுந்த குறைவா தான் இருக்கு. ஆனா வந்து அரசு பணியில வந்து டிஸ்ட்ரிக்ட் பிஆர்ஓஸ் வந்து ஜேர்னலிசம் படிச்சவங்கள தான் எடுக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் போட்டோகிராஃபர்ஸ் அபிஷியல் போட்டோகிராஃபர்ஸ் ஜேர்னலிசம் படிச்சவங்கள தான் எடுக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல மினிஸ்டர்ஸ் கீழே அவங்க செக்ரட்டரிஸா இருக்கவங்க நிறைய ஜேர்னலிஸ்டா இருந்துட்டு போனவங்களா இருக்காங்க. அவங்க டைரக்டா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களா இல்ல வந்து அவங்க நல்ல சேலரி வாங்கிட்டு கான்ட்ராக்ட்ல அப்படி எடுக்க ஒவ்வொரு ஆட்சி மாறும்போதும் அவங்க கீழே போறவங்க ஜேர்னலிஸ்டா தான் இருக்காங்க. இப்ப நான் வேலை பார்த்த ஆர்கனைசேஷன்ல இருந்து கடைசியில ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் அட்வைசரா டாப் லெவலுக்கே போனார். அதனால இந்த கருத்தியல் தாக்கம் உள்ளவங்கள அங்க பல இடத்துல எடுக்கிறாங்க. கவர்மெண்ட்ல வந்து ஈவன் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் ஈவன் இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ராஜெக்ட் ப்ரிப்பரேஷன் ரிப்போர்ட் டிரான்ஸ்லேஷன் இது மாதிரி பல வேலைகளுக்கு வந்து ஜேர்னலிசம் பேக்ரவுண்ட் உள்ளவங்க அதுவும் கொஞ்சம் ஜேர்னலிசம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துட்டு போனவங்கள கண்டிப்பா எடுக்கிறாங்க.
1: நிச்சயமா, இப்போ ஆல் இண்டியா ரேடியோ தூர்தர்ஷன் மாதிரி அரசு நிறுவனங்களையும் இதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பிரகாசமா இருக்கா சார்?
0: ஆமா கண்டிப்பா இருக்கு. அரசு நிறுவனங்களையும் கொஞ்சம் வேலைகளை நம்பர் ஆஃப் பீப்புளை குறைக்கிறாங்க, ஆனா கண்டிப்பா அங்க வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. ஈவன் அவங்க ஜேர்னலிசத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஈவன் பார்ட் டைம் ரிப்போர்ட்டர்ஸ் ஆகும் இன்டர்வியூவர்ஸ் ஆகும் இந்த தூர்தர்ஷன் ஏஆர்ல வேலை பார்க்கறதுக்கு உடனே வாய்ப்பு கிடைக்கும்.
1: நிச்சயமா சார், இப்போ எதிர்காலத்துல இந்த துறையுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நீங்க எப்படி நினைக்கிறீங்க சார்?
0: இந்த துறை வந்து கண்டிப்பா சர்வே ஆகும், அது இந்தியால கண்டிப்பா சர்வே ஆகும். இந்தியால வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பா சர்வே ஆகும். ஆனா வந்து ஒண்ணு நான் சொல்றேன்னா வந்து நீங்க இப்ப பல மாதிரி வேலை வாய்ப்பு வரும்போது நீங்க ரொம்ப ஒரு சின்ன பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்க, ரொம்ப அறிவாளியா தான் இருப்பாங்க. ஜேர்னலிசம் வந்து அறிவாளியா இருந்தா தான் ஜேர்னலிஸ்டா இருக்க முடியும். அறிவாளின்னு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதில்ல, டெய்லி வந்து உங்க நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாதான் நீங்க அறிவாளியா இருக்க முடியும். மேபி அவன் வந்து டிராப் அவுட் ஆஃப் பிஏ பிஎஸ்சி அல்ல இன்ஜினியரிங் டிராப் அவுட்டா இருந்து ஜேர்னலிஸ்டுக்கு வந்தவங்க இருக்கான். நான் இப்போ வேலை பார்த்த நிறுவனத்தில் ஒருத்தன் ஐஐடி பிடெக் டிராப் அவுட், ஆனா ஹீஸ் அன் எக்ஸலன்ட் ரைட்டர். ஆனா அந்த படிக்கிறத அவன் என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான், கருத்தையல் தாக்கத்தை வந்து என்னைக்குமே விட்டு கொடுத்துருக்க மாட்டான். அதனால ஜேர்னலிசத்துல போகணும்னா நல்லா அறிவை வளர்த்துக்கிடவங்களா இருந்தாங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறதாட்டும் காலத்துக்கு ஏத்த மாதிரி புது இது கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதாட்டும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாவும் கிரிட்டிக்கல் திங்கிங்கும் இருந்தா தான் அந்த ஜேர்னலிசத்துல சர்வே பண்ண முடியும்.
1: நிச்சயமா சார், அப்கமிங் ஜேர்னலிஸ்டுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள்னா என்ன சொல்லுவீங்க சார்?
0: நீங்க படிக்கிறத வந்து என்ன படிப்பு படிச்சாலும் நீங்க வந்து ஜேர்னலிசம் உள்ளது, நான் ஜேர்னலிசம் படிச்சுட்டு ஜேர்னலிசத்துக்கு வந்தவன். நீங்க ஜேர்னலிசம் படிக்காட்டினாலும் நீங்க வந்து என்ன படிக்கிறதோ தரவா படிக்கணும், ஜெனரல் நாலேஜ தரவா தெரிஞ்சுக்கணும். உங்க படிக்கிற காலேஜ்லயோ ஸ்கூல்ல இருக்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு டிபேட்டுக்கு போறேனா அல்ல ஒரு எஸ்ஏ ரைட்டிங் அல்ல போயம் ரைட்டிங் இது மாதிரி காம்படிஷன்ஸ்ல நிறைய பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்ல நீங்க கலந்துக்கணும். யூ வில் ஹேவ் டு பீ எ சோஷியல் பீயிங். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அதை தலையிட்டு நீங்க வந்து அதுக்கு ஒரு தீர்வு சொல்றதா இருக்கணும். இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் ஆட்டு எல்லாத்தையும் புரிதல் உள்ளவங்களாட்டும் எல்லாத்துக்கும் நன்மை பயக்கிறதாட்டும் ஒரு ஆழ்ந்த சிந்தனை உள்ளவராக இருந்தால் நீங்க கண்டிப்பா ஜேர்னலிஸ்டாக சர்வே பண்ணலாம். நீங்க ஜேர்னலிசம் டிகிரி படிச்சு தான் ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு இல்லை, உங்களுக்கு பொது அறிவு இருக்கு, நீங்க அதில் நாட்டம் இருக்குன்னா நீங்க திடீர்னு ஜேர்னலிஸ்ட் ஆகிறனால ஆனீங்களாலும் நீங்க கண்டிப்பா சக்சீட் ஆவீங்கன்னு நான் நம்புறேன்.
1: நிச்சயமா சார், இப்போ நீங்க முன்பே வந்து குறிப்பிட்டீங்க பிஹெச்டி வந்து பத்தி குறிப்பிட்டீங்க. இப்ப பிஹெச்டி பண்றதுக்கு இப்ப ஜேர்னலிசம் படிச்சவங்க பிஹெச்டி அந்த துறையில வந்து பிஹெச்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு சார்?
0: கண்டிப்பா பிரகாசமா இருக்கு. ஆனா ஒண்ணு என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு ஜேர்னலிசம் சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது வந்து எஜுகேஷனை பத்தி ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுறனா எஜுகேஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. பாலிடிக்ஸ் பற்றி வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதுறானா பாலிடிக்ஸ்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சுற்றுச்சூழலை பற்றி ஒரு எழுதுறனா சுற்றுச்சூழல தாக்கத்தை ஏற்படுத்துது. நீங்க ஜேர்னலிஸ்ட்ல இருந்து பிஹெச்டி பண்ணீங்கன்னா அந்தந்த துறையில வந்து நீங்க வந்து ஜேர்னலிசத்துல மட்டும் வல்லுநராக இருந்தா போதாது,

0: அந்த துறையிலேயே வல்லுநராக இருக்கணும். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்லணும்னா வந்து நான் கடைசியாக வந்து ஆழ்ந்து ரிசர்ச் பண்ணுறது சுற்றுச்சூழலை பற்றி. ஆனால் சுற்றுச்சூழலில் வந்து நான் வந்து அதிலே நான் டீப்பாக படிச்சிருப்பேன். நான் ஜேர்னலிசம் ஆனால் சுற்றுச்சூழல் கான்ஃபரன்ஸும் போகிறேன், என்வாரன்மெண்ட் ஜேர்னலிசத்தை பற்றி பேப்பர் பிரசன்ட் பண்ணுறேன், ஒரு என்வாரன்மெண்ட் பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க, இல்லை அது எனக்கு தெரியாது, நான் வந்து ஜேர்னலிசம் மட்டும் தான் தெரியும்னு அப்படி சொல்லக்கூடாது. எந்தெந்த துறையில் இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சைல்ட் சைக்காலஜி, ஒரு வயலன்ஸ் இன் மூவிஸ் வந்து எப்படி சில்ட்ரனை அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுனா அந்த சைக்காலஜிக்கே தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையில் நம்ம ஜேர்னலிசம் வந்து இட்ஸ் டசன் எக்ஸிஸ்ட் இன் வேக்யூம், இட் ரிலேட்ஸ் டு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். நீங்கள் எந்தெந்த துறையில் தாக்கத்தை ஏற்படுத்துதோ நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுறவங்க அந்தந்த துறையே ஆழ்ந்து படித்தா தான் தெரிஞ்சிருக்கணும். பல இதையும் எப்படி என்வாயர்மெண்ட்டாக போபால் கேஸ் ட்ராஜடியும் தெரிஞ்சிருக்கணும். பல இதையும் அதில் என்னென்ன பாதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த துறையையும் அந்த தீமாட்டிக் ஏரியாஸையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெதர் ஜேர்னலிஸ்ட் ஆர் ரிசர்ச்சர் அண்ட் ஜேர்னலிசம் டீலிங் வித் அ பர்டிகுலர் தீமாட்டிக் ஏரியா.
1: நிச்சயமா சார், ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து வாஸ்ட் நாலேஜோட இருக்கணும் அப்படின்றத உங்க பேஜ்ல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னும் போது, இப்போ எம்ஏ ஜேர்னலிசம் இருக்கு, அது கரஸ்ல கூட இருக்கு. பிஹெச்டி பண்றவங்களுக்கு இப்ப ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கா சார் பிஹெச்டி பண்றதுக்கு?
0: பார்ட் டைம் பிஹெச்டி வாய்ப்பும் இருக்கு. ஆனா ஒன்னு என்ன சொல்லுவேன்னா, நீங்க பிஹெச்டி பண்ணீங்கன்னா நீங்க அது சீரியஸா பண்ணணும். நீங்கள் நான் பிஹெச்டி வாங்கணும்னு உள்ளதுக்காக பார்ட் டைம் பிஹெச்டி பண்ணிட்டு சிறந்த பல்கலைக்கழகத்தில் அல்ல நான் சார்ந்திருந்த அண்ணா பல்கலைக்கழகத்துலலாம் வந்து அப்படி அந்த நினப்போட பிஹெச்டி நீங்கள் சேர்ந்தீங்கன்னா பிஹெச்டி கண்டிப்பாக முடிக்க முடியாது. அவங்க இம்பாக்ட் ஃபேக்டர், ஹை லெவல் இம்பாக்ட் ஃபேக்டர், இன்டர்நேஷ்னலி ஸ்ட்ராங் ஜேர்னல்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லணும். அது ரியலாக நம்ம வந்து உண்மையிலே ஒர்க் பண்ணி, நீங்கள் சீரியஸாக உங்களுக்கு ஆர்வம் இருந்தது, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்னா தான் பிஹெச்டி சேரணும், அதில் சேரக்கூடாது. அதில் நான் வந்து எனக்கும் நானும் ஒரு பெரிய ஆள் ஆயிரணும் பிஹெச் சேரணும்னு சொல்லிட்டு அப்படி சேர்ந்தா உங்க கைட் டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்க டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் நீங்க வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கலாம்.
1: நிச்சயமா சார், எதை செய்தாலும் வந்து ஒரு முனைப்போட செய்யணும், முழுமையா செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. இதழியல் துறை ஜேர்னலிசம் அப்படின்னா என்ன, அதுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, மாணவர்கள் ஏன் இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும், இந்த துறையை தேர்ந்தெடுத்தா எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃப்ல வந்து அவங்க பிரகாசமா இருக்க முடியும், நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

0: நேயர்கள் இணைவருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்கான முதல் பாடல் நவராத்திரி திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது.
1: இரவின் ஆட்டம் பகலினை

0: அடுத்து வரும் பாடல் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா பாடியிருப்பது.
1: தலை சொல்லு திமி தலை தலை சொல்லு திமி தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை தலை

Sácate la de la

Thank you.

ஒலித்த பாடல் எங்க மாமா திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. தொடர்வது காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி வி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

ஒழித்த பாடல் அரச கட்டளை திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது. தொடர்வது உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

நேரிழிதுவரை கேட்டது திரைக்கானம். நேரம் 9:59, 30 நொடி. இன்னும் சில நொடிகளில் அரங்கிசை நிகழ்ச்சி திருச்சியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேரம் 10 மணி. இன்னைக்கு கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வாசித்திருக்கும் வயலின் இசை. தண்டமூடி சுமதிராம் மோகன்ராவ் அவர்கள் மிருதங்கம், சுகன்யா ராம்கோபால் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் முதலில் வர வல்லப ரமணா என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியிலினி ஸ்ரீ சக்கர ராஜ என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் பாடல் சிவசக்தி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியிலினி விஜயாம்பிகே என தொடங்கும் முத்தையா பாகவதர் சாகித்யம் விஜய நாகரி ராகம் ஆதி தாளம். நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஏ கன்னியாகுமரி அவர்களின் வயலின் இசை, தண்டமூடி சுமதிராம் மோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம், சுகன்யாராம் கோபால் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியினி விஜயாம்பிகே என தொடங்கும் முத்தையா பாகவதர் சாகித்யம் விஜய நாகரி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஜெயதி ஜெயதி என தொடங்கும் மாயூரம் விஸ்வநாத சாஸ்திரி பாடல் கமாஸ் ராகம் ஆதிதாளம் திஸ்ரகதி.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஏ கன்னியாகுமரி அவர்கள் வாசித்திருந்த வயலின் இசை, தண்டமூடி சுமதி ராம் மோகன் ராவ் அவர்கள் மிருதங்கம், சுகன்யா ராம் கோபால் அவர்கள் கட்டம்.

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பாரா,
2: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கண்ணு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
1: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு
4: நேர்கள் நினைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 வசந்த அழைப்பு உலக மஞ்சள் காமாலை தின சிறப்பு நேரலை குடல் இறைப்பை கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் MS விஜயானந்த் அவர்கள் பங்கேற்கிறார். நாளை நண்பகல் 12:10 மங்கையர் உலகத்தில் நதியும் நானும் என்ற தலைப்பில் நேயர்கள் உரையாடலாம். 12:50 பாப்கார்ன்.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 11:00. நிகழ்ச்சி நிரல் இந்த அலைவரிசையில் நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 5:51 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். 5:57 மங்கள இசை, 6:00 குரலும் விளக்கும் நிகழ்ச்சியில் இணையவை குரல் அதிகாரத்தில் குரலின் 91 டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். தொடர்ந்து 6:15 பக்தி மாலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 முன் செல்லடா, 7:30 நினைத்தாலே இணைக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம் சிறப்புரை சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 8:30 மனம் விரும்புதே, 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி கிரீஷ் அவர்களின் பாட்டு இடம்பெறும், MA கிருஷ்ணமூர்த்தி வயலின், ஆர் கிஷோர் மிருதங்கம், 10:00 போவோம்மா ஊர்கோளம், 10:30 கவிதையும் கானமும், நாளை காலை 11:00 கேட்டாலே இணைக்கும். நாளை பிற்பகல் 12:10 சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் ஆர் அருணா அவர்களின் பாட்டு இடம்பெறும், பேரூர் MK அனந்தலட்சுமி வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் மிருதங்கம், 12:50 மேலிசை, மதியம் 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சிகள், எழுத்தாளர் மற்றும் ஆசிரியர் மாரக்கா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 1:55 பாடல் 1, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் இடம்பெறும், 2:30 ஊர்புறத்தின நிகழ்ச்சி.

இல் கிராமப்புற தொழில்கள் புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூடூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 2:15 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானொலி அறிக்கை. நாளை மாலை 5:30 திரையிசை, 6:10 பாமாலை. நாளை மாலை 6:40 முல்லை வனம், 7:00 திரைக்காலம், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே. ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 8:00 மனோரஞ்சிதம். நாளை இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 அவளா சொன்னாள் நாடகம் இடம்பெறும். எழுதியவர் ஆர். கே. கிருஷ்ணமூர்த்தி. அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார். படைப்பு ஆகாஷவாணி புதுச்சேரி. நாளை இரவு 10:00 அரங்கிசையில் பட்டுக்கோட்டை எஸ்கேடி ராஜேந்திரன் நாதஸ்வரம், கிளாமங்கலம் கே. என். ரகுபதி தவில் இடம்பெறும். இந்த அலைவரிசையில் நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்வது வானிலை அறிக்கை. கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32°C முதல் குறைந்தபட்சமாக 23-24°C பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37-32°C ஆகும். குறைந்தபட்சமாக 28-29°C ஆகவும் பதிவாகும். வெப்பம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக உணரப்படலாம். தமிழ்நாட்டின் மேலும் சில முக்கிய மாவட்டங்கள். நீலகிரியில் மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், திண்டுக்கல் ஆகிய இடங்களில் பிற்பகல் அல்லது மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மதுரை, தேனி, விருதுநகர் சில இடங்களில் மிதமான மழை, இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். திருச்சி, கரூர், பெரம்பலூர் ஆகிய இடங்களில் மேகமூட்டம், ஓர் இடங்களில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம். திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய இடங்களில் சில பகுதிகளில் மிதமான மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.